நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சக வருடம் 1948, ஸ்ரவண மாதம் 11 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன. நேரம் 5:49, 42 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். துறந்தாரின் தூய்மை உடையர், இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கின்பவர். குரல் எண் 159. பொறையுடைமை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குரலின் பொருள், வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உலகத்தையும்
2: புதுவை
1: 102.8.

0: பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
6: அப்படியே பேசிட்டாலும்
4: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
4: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
7: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு
8: மூன்று மணிக்கு.

0: நான் கிருஷ்ணிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
1: ரெயின்போ கிட்ஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
2: தோலே.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவுக்கான செய்திகள். இதில் மண்புழுக்களை வரவழைக்கும் ஜீவாமிர்தம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள் தொடர்ச்சி வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்திமலர். இதில் புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் கடல் சாகச பயணத்தின் தொடக்க விழா, அதனைத் தொடர்ந்து எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்த புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி தரும் தகவல்கள். 7:25 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வாரம் 2026 நோக்கம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். காமன்வெல்த் போட்டி 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர் ஜே புவனேஷ். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி இணையர்விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 4. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர் ஜே விஜயமேனன். 6:20 முதல் 7:00 வரையிலும் பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் இருப்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. அதில் லாபம் தரும் சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து விருதாச்சலம் மண்டல் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் பரமசிவன் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நகர்ப்புற கோழி வளர்ப்பு குறித்து புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை மருத்துவர் டாக்டர் பி டி சித்ரா அவர்களின் உரை. 8:05 மியூசிக் பதவி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்துதேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். மேலும் காலை 7:00 8:00 9:00 10:00 10:58 12:00 1:00 மற்றும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் கேட்டது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

நேர்கள் கேட்கவிருப்பது 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். உங்கள் நினைவிற்கு காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு ஆரங்கிசை நாமகிரிப்பேட்டையை கே கிருஷ்ணன் வாசித்துள்ள நாதஸ்வர இசை கேட்கலாம். ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் மற்றும் திருவாளபுத்தூர் டி கே கலைமூர்த்தி ஆகியோர் தவிலிசை. 10:02 முதல் 10:58 வரை கேட்டாலே இனிக்கும் முகலூர் வழி நேர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று நினைவை 2:40 தாளத்தரங்கம் ஏ எஸ் ராஜா மற்றும் சிதம்பரம் ஜி மகேந்திரன் ஆகியோர் தவிலில் தாளம் திஸ்ர திருபுடை வழங்கியிருப்பது. 2:55 வானிலை அறிக்கை சென்னையில் 3:10 பன்மொழி பாடல்கள் 3:30 சங்கீத சாரல் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு நாடகம் ஆறா நாடகம் எழுதியவர் ஜி ரெகனா சுல்தானா அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் படைப்பு ஆகாஷவாணி மதுரை சென்னை அஞ்சல். மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வேளாண் துறையில் புல முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கே ஆர் சுந்தர வரதராஜன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசந்தல்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் உடையார்குடி பருவதராஜ குருகுலம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. மாலை 6 மணிக்கு திரைசி 6:20 மனோரஞ்சிதம் 6:50 நிகழ்ச்சி நிரல் 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரைசை கேட்கலாம். 7:25 உழவருக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் அதில் உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் அர்ப்பிசம்பாளையம் கிராம உழவர் என் திலகபதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாசன் முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணைச்செய்தி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவிவாசி அகில பாரதிய சங்கீத் சபா, சுதாகர் திவ்லே அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகிறது. இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். புதுச்சேரி கவுண்டன் பாளையம் ஸ்ரீ அம்பாள் நகர் ஆருதுரா நகரில் உள்ள அன்னை ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய செடல் உற்சவத்தில் மதியம் 2 மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழவீதி அருள்மிகு திரௌபதியம்மன் தீமிதி விழாவில் இன்று திரௌபதியம்மன் பிறப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ஜெயபுரம் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் 60ஆம் ஆண்டு ஆடிப்பெரு விழா வசந்த உற்சவத்தில் இன்று காலை துவாஜ ரோஷனம் கொடியேற்று விழா நடைபெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: மனம் விட்டு பேசு. கொம்பின்றி கொடி வளர முடியாது. கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும். அப்படி தெவிட்டாத இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் மனம் விட்டு பேச வேண்டும். அப்போதெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உணவு உண்கின்ற நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவார்கள். அன்றைய நிகழ்ச்சிகளை, அன்றைய சமூக நடப்புகளை, உறவினர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். இன்று அப்படி இல்லை. ஒரு அலுவலகத்துக்கு போகிறார்கள், அலுவலகத்துக்கு போகிற வேலையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இதனுடைய விளைவாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு செல்போன் வந்துடுது. பெரும்பான்மையான மனிதர்கள் செல்போனோடு பேசுகிறார்களே ஒழிய அவருடைய மன கருத்தினை, மனத்திற்பத்தினை வெளிப்படுத்துவதில்லை. அப்படி வெளிப்படுத்தாத காரணத்தால் மன இறுக்கம், மன அழுத்தம், தேவையில்லாத நோய் உடலில் உருவாகிறது. இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார், தம்பி நீ அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க ஆசைப்பட்றேன்னு. ஒவ்வொரு பையனும் சொன்னால், நான் ஜனாதிபதியாக போகணும், நான் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக பிறக்கணும், நான் என்ஜினியராக பிறக்கணும்னா. இல்லை, ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் சொன்னிச்சு, நான் அடுத்த ஜென்மத்தில் செல்போனாக பிறக்கணும் அப்படின்னு. ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டுது. அந்த குழந்தையை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால வேலை முடிஞ்சு வந்த உடனே அம்மா ஒரு ஃபோன் எடுத்து அவங்க ஆஃபீஸ் விஷயத்தை அவங்க தோழிகிட்ட பேசுகிறாங்க. அது முடிஞ்ச உடனே சமையலுக்கு போயிடுறாங்க, முடிஞ்ச உடனே தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீரியலுக்கு போயிட்டாங்களா என்னை மறந்துடுறாங்க, நீ ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா மாலையில் வராரு, வந்தவுடனே என்ன நல்லா படித்தான்னு ஒரே வார்த்தை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அவருடைய நண்பர்கிட்ட பேசுகிறாரு, டிவி பார்க்குறாரு, இரவு படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் என்கிட்ட யாருமே பேசுறதில்ல, அவங்க பேசுறது செல்ஃபோன்கிட்ட மட்டும்தான். அதனால் செல்ஃபோன் மாதிரி நான் பிறந்தனா, என்கிட்டயாவது செல்ஃபோன்மா இருந்தால் நான் கிட்ட பேசுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் செல்ஃபோனாக பிறக்க ஆசைப்பட்றேன்னு ஒரு குழந்தை சொல்லுது. அப்படின்னா அதனுடைய ஏக்கம் எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய பள்ளிக்கு போய் முடிஞ்சு வந்த பின்னாடி அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகளை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும்? அதனால் தனியாக அது பேசிக்கிற ஒரு சூழ்நிலையை அண்மை காலத்தில் நடந்து வருகிறது. இதனால் பல குழந்தைகள் மனச்சிதைவு அடைகிறார்கள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, பெற்ற தாய் தகப்பன். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான பெற்றோர்கள் வீட்டு வாசலில் இல்லாட்டி ஒரு திண்ணையில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்துட்றாங்க. அவங்கக்கிட்ட மனசு உண்டு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு விட்டு இவர்களும் பேசுவதில்லை, அவர்களும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இயங்குகிறார்கள். அந்த ஏக்கத்தை தவிர்ப்பதற்காக மனம் விட்டு பேசுகிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேசினால்தான் ஒரு நல்ல குழந்தை உருவாகும், ஒரு நல்ல தலைமுறை உருவாகும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் குழந்தைகளை தாளாட்டுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார்கள், சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே, காலை இளம் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே என தாளாட்டுகிற போது கூட நல்ல செய்திகளை சொல்லி வைத்தார்கள். தாளாட்டுகிற குழந்தைக்கு கூட நல்ல செய்தியை, தன் மனதில் இருக்கிற செய்தியை

0: தாய் தாலாட்டிய வரலாற்று ஆவணங்கள் அண்மை காலத்தில் நடப்பதில்லை. அதை நாம் மாற்ற வேண்டும். மனம் விட்டு பேசுவோம். நல்ல மார்க்கத்தை உருவாக்குவோம். புதுமையை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி பாடல் ஒழிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தூக்கமாக வரும் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

மே நேரம் 6:35 இரண்டு நொடிகள். நேர்கள் கேட்கவிருப்பது உள்ளோருக்கான செய்திகள். இதில் மண்புழுக்களை வரவழைக்கும் ஜீவாமிர்தம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தகுமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர்.

0: மணிவாரம் ஆகி போச்சு. உழவர் உதவியகத்துக்கு போகணுன்னு சொல்லியிருந்தோம். நேற்று ரெண்டு பேரும் பேசியிருந்தான். இன்றைக்கி கொலைக்கு போயிட்டார் பிள்ள. சரி போய் பார்த்துட்டு அப்படியே காத்து முத்த கூட்டுன்னு உழவர் உதவியகத்துக்கு போயிட்டு வரோம்.
1: ஆத்து ஓரமாக இருக்கிற காத்தமுத்து கொள்ளைக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை, 102.8 FM ரெயின்போ, இந்த நேரத்துக்கு தத்துவ பாடல்கள் எல்லாம் ஒளிபரப்புவாங்க. கேட்டுக்கிட்டே போவோம்.

0: காத்து முத்து கொள்ள வந்துருச்சு.
1: எங்க தான் இருக்கு அண்ணன் கூவி பாப்போம்.
0: காத்தமுத்த காத்தமுத்த.
1: ஓ அது இருக்கிறாரு, ஏதோ மண்வெட்டியால கொத்திக்கிட்டு இருக்காரு.
0: கருத்த முத்த வந்துருமா, அப்படி திரும்பி போற
2: யாரு? ஓ கருத்த முத்தா, அப்பா அப்பா அப்பா.
0: காத்தமுத்த, காய்கறி தோட்டத்துல என்னதான் மண் வெட்டியால கொத்தின்னு இருக்கிறான்?
2: ஏப்பா மண்ணை கிளறி விட்டுட்டு இருக்கேன்ப்பா, ஒரு பயிர் முடிஞ்சு போச்சு. சரி, மண்ணை கொத்தி சரிப்படுத்தி கொஞ்சம் நல்லா உரம் போட்டு அடுத்த பயிர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு காலையில இறங்கி மண்ணொட்டியால வெட்டிட்டு கிடந்தேன். நீ வேற நேத்தே சொல்லியிருந்தில்ல,
0: ஆமா,
2: உழவர் உதவியகத்துக்கு போகணும் அப்படின்னு.
0: ஆமா ஆமா,
2: அதுவும் ஒரு மனசுல ஒரு ஓரமா வச்சிருந்தேன். சரி, அதனாலதான் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் வேகமா பண்ணிட்டு இருந்தேன், உடம்புலாம் வேர்த்து கொட்டுது.
0: ஆமாங்க அதுமுத்த, விவசாய ஆபீசர் நம்ம ரெண்டு பேரும் வரச்சுனாரு, முக்கியமான செய்தி சொல்லணும்னாரு.
2: எனக்கும் வேலை முடிய போகுதுப்பா.
0: சரி சரி சரி,
2: மண் எப்படி இருக்குப்பாரு பொல பொல பொலன்னு.
0: காத்தமுத்தா
2: அடிக்கடி குடுத்துட்டு வந்தோம்னா மண் புழு அங்க அதிகமாயிடுதுப்பா.
0: அப்படியா?
2: ஆமாப்பா, என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தேன். இப்ப ஜீவாமிர்தத்தை மண்ணுல கொட்டின உடனே இந்த மண் புழு மண்ணுக்கு கீழே, ஏன்னா 18 அடி வரைக்கும் மண்புழு போகும்னு சொல்றாங்க.
0: ஆமா சொன்னா.
2: அப்ப அங்க இருக்கிற மண்புழு கூட இந்த வாசனைய வந்து நுகர்ந்து அது நேரா அந்த ஜீவாமிர்தம் இருக்கிற இடத்துக்கு வந்துருதுப்பா.
0: ஓஹோ, மண்ணு பார்க்க வெளியில வந்துருமா?
2: ஆமாப்பா, மண்புழுக்களை வரவழைக்கும் ஜீவாமிர்தம்.
0: ஓஹோ, புதுசாகுதுப்பா. இத
2: கருத்தமுத்த, இது ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, தெரிஞ்சுக்கப்பா. இன்னைக்கு
0: சொல்லு சொல்லு கருத்தமுத்த.
2: இந்த ஜீவாமிர்தம் இருக்குல்ல, அதனுடைய வாடை மண்ணுக்கடியில் உறக்க நிலையில மண்புழுக்கள் இருந்தாலும் இந்த ஜீவாமிர்தத்துடைய வாசத்தால் ஈர்க்கப்பட்டு மண்ணை துளைச்சிக்கிட்டு மண்புழுக்கள் மேல வருமா.
0: ஓஹோ,
2: அப்படி வரக்கூடிய அந்த மண்புழுக்கள் திரும்பி மண்ணுக்குள்ளார போறப்ப

0: அதே துளை வழியா போவாது, வேற ஒரு துளைய உண்டு பண்ணி அதன் வழியா உள்ள போவோம்.
1: ஓஹோ,
0: இப்படி ஒவ்வொரு மண்புழுவும் மேல வந்து கீழே போகுதுன்னா புதுசு புதுசா காற்றறைகள் உண்டாகும்.
1: ஆமாங்க அதுமுதா.
0: இந்த நேரத்துல மழை தண்ணி பெய்யுது, அப்புறம் காற்று உள்ள போகுது, பயிர் வளர்ச்சிக்கு இதெல்லாம் நல்லா கை கொடுக்கும்.
1: சூப்பர்பா.
0: நிலத்துல மண்புழுக்கள் அதிகரிக்க அதிகரிக்க நாம பயிர் செய்யக்கூடிய பயிர் நமக்கு நல்ல மகசூல் கொடுக்கும்,
1: நல்ல போஷாக வளரும்.
0: ஆமா, அதனால இந்த ஜீவாமிர்தத்தை நான் எப்போதும் அதிகமா பயன்படுத்துறேன். உனக்கு சொல்லிருக்கேனப்பா,
1: இப்ப நீ புதுமையா சொல்றப்பா, அதனால இந்த புதிய முறைய எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா எனக்கு. காதமுதா, 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னப்பா, அது ஞாபகமே இல்ல, இப்ப புதுசா சொல்லு, கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன்.
0: ஒண்ணுலப்பா, 200 லிட்டர் தண்ணி,
1: சரி,
0: நாட்டு பசுமாட்டு சாணம், கொஞ்சம் பச்சை சாணமா இருக்கணும்,
1: சரி,
0: ஏன்னா புதிய சாணம் தான் ரொம்ப முக்கியம், 1 10 கிலோ. அப்புறம் நாட்டு பசுமாட்டு அந்த கோமியம் சிறுநீர்,
1: சரி,
0: அது 1 10 லிட்டர்.
1: ஓஹோ.
0: வெல்லம் 1 கிலோ, பயர் மாவு 1 கிலோ. அப்புறம் எந்த வயல்ல நம்ம சாகுபடி செய்ய போறோமோ, எந்த மண்ணுல நம்ம பயன்படுத்த போறோமோ, அந்த மண் வந்து 1 கைப்பிடி அளவு. இப்ப சாணம் வந்து புதுசா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன், ஆனா இந்த மாட்டு சிறுநீர் இருக்குல்ல, அது 2-3 நாள் 1 வாரம் இருந்ததா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மாட்டு சிறுநீர் வந்து நாள் ஆக ஆக வீரியம் அதிகம் தான் ஆகும். இப்ப எல்லா பொருளையும் நல்லா கலந்து ஒரு பேரல்ல போட்டு 1-2 நாள் அப்படியே வச்சிருந்தோம்பா, அதுக்கு பிறகு எடுத்து தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம்பா.
1: பரவாயில்ல,
0: பயன்படுத்திட்டு மிச்சத்தை வந்து காற்று போகாதவாறு அந்த பேரலுடைய அந்த மூடிய ஒரு சணல் சாக்கு இல்லைன்னா நல்ல துணியை போட்டு நல்லா மூடி கட்டி வச்சிடணும். தேவைப்படுற நேரத்துல காலையிலயும் மாலையிலயும் ஒரு குச்சை எடுத்து நல்லா கலக்கி விட்டு அப்புறமா தான் நம்ம பயன்படுத்தணும். இப்படியே ஜீவாமிர்தத்தை பயிருக்கு நம்ம ஊட்டம் கொடுத்தோம்னா இலை வழி தெளிப்பானாவை கூட நம்ம பயன்படுத்தலாம். வளர்ந்த பயிரா இருந்தா 1 லிட்டர் தண்ணீருக்கு 100 மில்லி,
1: சரி,
0: அதுக்கு கீழே போயிடக்கூடாதுப்பா, இப்போ செடிக்கு ஆபத்தாயிடும், கருகிப்படும், கொஞ்சம் தண்ணி நல்லா தாராளமா இருக்கணும். இப்ப இளம் பயிரா இருந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு வெறும் 50 மில்லி தான் நம்ம ஜீவாமிர்தத்தை கலக்கணும். இப்படி நம்ம செஞ்சோம்னா இந்த பயிருக்கு தேவையான அந்த வளர்ச்சி ஊக்கி, நம்ம இப்ப கடையில போய் வாங்குறோம் தெரியுமா, ஜிப்ரலிக் அசிட்டிக் அமிலம், அப்புறம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம், இப்படி பாட்டில போட்டு விக்கிறாங்க வளர்ச்சி ஊக்கின்னு, அதுதான் நம்ம வந்து செடிகளுக்கு பயன்படுத்துறோம், காசு கொடுத்து வாங்கிட்டு செய்யறோம்பா. இந்த ஜீவாமிர்தத்தை நம்ம பயன்படுத்தணும்னா அதுலயே இந்த வளர்ச்சி ஊக்கிகள் எல்லாம் வந்து உற்பத்தி ஆகி பயிருக்கு நல்ல மகசூல் கொடுக்கற மாதிரி ஒளிச்சேர்க்க செய்யற மாதிரி வழியை உண்டு பண்ணுதுங்கப்பா.
1: ஓஹோ.
0: அதனால ஜீவாமிர்தத்தை அதிகமா பயன்படுத்து. அதை நான் அதிகமா பயன்படுத்தின பிறகுதான்ப்பா நான் கண்கூடா பார்த்தேன், என் தோட்டத்துல அங்கங்க மண்ணை வெட்டிட்டோம்னாவே உள்ள ஒரே மண்புழுவா இருக்குதுப்பா. ஆமா
1: காத்துமுத்தா, நீ சொன்ன இந்த நல்ல முறையா என் கொள்ளையிலயும் பண்ணி பாக்குறேனா.
0: சரிப்பா கத்தமுத்து, நேரம் வாங்கி போச்சு, நம்ம உழவர உதவி இயக்கத்துக்கு போனோம், நீ ரெடியா வந்துட்டீல?
1: ஆமா வந்துட்டான்.
0: சரிப்பா சரிப்பா, வாப்பா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அந்த நான் அப்படியே குளிச்சுட்டு
1: சரி
0: நம்ம கிளம்பி அங்க போவோம்பா.
1: கத்தமுத்த, விவசாய ஆபீசரை பார்க்க சீக்கிரம் நம்ம போனோம், அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிற நிலங்களை பார்க்க அவரு போயிடுவாரு, வேலையிட போனா தான் நம்ம அவரை பிடிக்க முடியும். சரியா, கிளம்பு கிளம்பு, வா போலாம்.
0: சரிப்பா சரிப்பா, வாப்பா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உழவருக்கான செய்திகள். இதில் மண்புழுக்களை வரவழைக்கும் ஜீவாமிர்தம் கொடுத்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தகுமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது நம்ம புதுவை.
2: நேர்களினும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூருவில் சுவாமி விவேகானந்தரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இளையோர் கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன்னம்பிக்கையுடன் சரியான திசையில் பயணித்தால் இலக்குகளை எட்ட முடியும் என்றும், இளைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவர்களை மாபெரும் ஆக்கப்பூர்வ சக்தியாக உருவெடுக்க செய்யும் என்று அவர் கூறினார். தூய்மை இயக்கம், நீர் மற்றும் இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த நுழைவுத் தேர்வுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள், பாதுகாப்பு கட்டமைப்புகள், மாணவர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான தேசிய வாரியம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேர்வு நடைபெறும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த நுழைவுத் தேர்வுக்காக 340 நகரங்களில் 13,000 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு மொத்தம் 273,153 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நடைபெற்ற கோடை விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கல்வி மனிதனுக்கு அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கான கருவியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 4,285 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மலைவாழ் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திரு வன்னியரசு கேட்டுக்கொண்டார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வரவேண்டாம் என்று கூறுவது முதலமைச்சர் பதவியின் மாண்பை குறைக்கும் செயலாக உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக நலனை கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திரு நயினார் நாகேந்திரன், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பிஜேபி போட்டியிடும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திறமையான சட்ட வல்லுநர்களை உருவாக்குவதற்கு தரம் வாய்ந்த சட்டக்கல்வி அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரையன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சட்டப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். வழக்குரைஞர் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும், அனுபவங்கள் மூலம்

0: உயர்நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு உதவும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், தன்றாம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களின் பேரணிக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பலோச் எக்ஜெய்தி குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அடுத்து அப்பகுதியில் உள்ள 2500 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கின்னாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிபிகாலா பாதை 6 பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 2 குடிமைப்பணி அதிகாரிகள் 1.12 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்பு தொகையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கி வைத்துள்ளது. வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது கடத்தலில் ஈடுபட்டுள்ள 5 வெளிநாட்டினர் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தில்லி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஷாஜஹான்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பல்தட சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு வந்தனா கர்க் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும் 60 கிலோ இடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும் 60 கிலோ இடைப்பிரிவில் பிரியா கங்காசும் 70 கிலோ இடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் துய் லிங் லுங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை

0: வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
3: உலக அளவில் ஆஸ்திரேலியாவில் உள்ள கிரேட் பேரியர் ரீப் மற்றும் பசிபிக் கடல் பகுதியில் உள்ள மார்ஷல் தீவுகள் பவளத்தீவுகள் ஆகும். இத்தீவுகள் கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் மீன்களுக்கு வாழ்விடமாக அமைகிறது. கடல் அலைகள் மற்றும் புயல்களிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்க மிகவும் உதவுகிறது. மேலும் அங்கு பவளப்பாறைகள் குறைந்து வருவதோடு பல்வேறு தளங்களிலும் பருவநிலை மாற்றங்கள் தாக்கத்தை சந்தித்து வருகிறது. பவளப்பாறைகள் அழிய காரணங்கள். கடல் வெளுப்பு, இதனை ஆங்கிலத்தில் கோரல் பிளீச்சிங் என்பார்கள். பவளப்பாறைகளை உருவாக்கும் சிறிய உயிர்களுக்கு ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தரும் கடல் பாசிகள் கடல் மாசுபாட்டின் காரணமாக இறந்து விடுவதால் பவளப்பாறைகள் நிறம் மாறி வெண்மையாக மாறுகின்றன. இதனையே கடல் வெளுப்பு என்கிறார்கள். இந்த கடல் பாசிகள் இறப்பதால் கடல் பாறைகளை உருவாக்கும் உயிரினங்கள் இறந்து விடுகின்றன. கடலில் சேரும் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு நீரை கூடுதலாக அமிலமாக மாற்றி பவளப்பாறைகளின் கால்சியம் கூட்டமைப்பை சிதைவடைய செய்கிறது. மாசுபாடு நிலத்திலிருந்து அடித்து வரப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள், சாக்கடை நீர் மற்றும் சாய அலைகளின் கழிவு நீர், இரசாயனங்கள் கலந்த நீர் பவளப்பாறைகளை நச்சுத்தன்மையாக்கி பாசிகளின் வளர்ச்சியை தடுக்கின்றன. மேலும் போர்களினால் ஏற்படும் குண்டுவெடிப்பு இவைகளினால் வீணாக அழிந்து கடலில் மூழ்கும் வலைகள் பவளப்பாறைகளை நேரடியாக சேதத்துக்கு உள்ளாக்குகின்றன. பவளப்பாறைகள் கடலில் 1% குறைவாக இருந்தாலும் 25% அதிகமான கடல் வாழ் உயிரினங்கள் வாழிடமாக உள்ளது. இவை அழியும் போது மீன் இனங்கள் இடம்பெயர்கின்றன. பவளப்பாறைகள் உள்ள கடற்பகுதிகளில் கார்பன் உமிழ்வை குறைத்தல் மற்றும் நிலையான மீன்பிடி முறைகளை பின்பற்றுதல் மூலம் பவளப்பாறைகளை பாதுகாக்கலாம். உலக வெப்பமயமாதலின் விளைவாக பவளப்பாறைகள் அழிந்து வருகின்றன. கடந்த 40 நிகழ்ந்து வரும் உலக வெப்பமயமாதலின் விளைவாக கடல் நீர் பரப்பின் வெப்பம் கூடியுள்ளது. அதன் காரணமாக சுமார் 14% பவளப்பாறைகள் அழிந்துள்ளதாக ஐநா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. NPEP எனப்படும் ஐநா நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் அமைப்பு 70 300 அறிவியல் ஆய்வாளர்களின் உதவியோடு கடந்த 40 நடத்திய ஆய்வுகளின் தொகுப்பை வெளியிட்டுள்ளது. UNEB எனப்படும் ஐநா நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் தெற்காசியா, பசிபிக், அரேபியா வளைகுடா, ஆஸ்திரேலியா ஆகிய கடல் பகுதிகளில் உள்ள பவளப்பாறைகள் உலக வெப்பமயமாக்கல் காரணமாக 2009 2018 இடைப்பட்ட 10 14% அழிந்துள்ளது என கூறப்படுகிறது. இந்நிலை மேலும் தொடர்ந்தால் கடல் நீர்க்கடியில் உள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகள் மாசுபடும். காலநிலை மாற்றத்தால் 73 12,000 பவளப்பாறைகள் அழிந்துள்ளன என்றும் இந்த அறிக்கையில் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம், பெருங்கடல்கள் அமிலமயமாக்கல் மற்றும் நெகிழிப் பொருட்கள் போன்ற நிலம் சார்ந்த கழிவுகளின் மிகுதியான கலப்பு ஆகியவையும் மிக அதிகமான மீன்பிடித்தலும் பவளப்பாறைகளின் விரைவான அழிவுக்கு காரணங்கள் என்று இவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்துள்ள நாடுகள் காலநிலை மாற்றம் குறித்த நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என ஐநா நிறுவனம் வலியுறுத்தி வருகிறது. வெப்பமயமாக்கல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவாக நாம் மிக அவசியமான கடல் வளமான பவளப்பாறைகளை இழந்து அடுத்த தலைமுறைக்கு உரியது ஆக்காமல் நம் தலைமுறையிலேயே இழந்து விடுவோம் என்ற அச்சம் எழுகிறது.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் இ நாகப்பன் அவர்கள்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம்
7: பாட்டு சொல்லி
6: பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: எஃப்எம் ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான் திட்டத்திற்கான நஷா முக்த் யுவ திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த தொடக்க விழா போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய ஜன் பாகிதாரி பிரச்சாரத்தின் தொடக்கத்தை குறிக்கும். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு, மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணை இயக்குநர் திரு டிரவின் சார்லஸ்டன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மாலை மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையமான விவேக ஸ்மரகத்தை திறந்து வைத்தார். 1892 சுவாமி விவேகானந்தர் மைசூருக்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் ஆன்மாவை உண்மையாகவே பிரதிபலித்தார் என்று கூறினார். நாட்டில் இளைஞர்களே உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்கின்றனர் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏர் மார்ஷல் தேஜ்பால் சிங் நேற்று விமானப்படை துணைத் தளபதியாக பொறுப்பேற்றார். இந்நிகழ்வின் போது அவர் தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தேச சேவைக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஏர் மார்ஷல் தேஜ்பால் சிங் இந்திய விமானப்படையில் முக்கிய செயல்பாட்டு, கட்டளை மற்றும் பணியாளர் பதவிகளை வகித்துள்ளார். அவரது சிறப்பான சேவையை பாராட்டி ஏர் மார்ஷலுக்கு ஜனவரி 2011 வாயுசேனா பதக்கமும் ஜனவரி 2021 அதிவிசிஷ்ட சேவா பதக்கமும் வழங்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய மாணவர் படையின் கடல் சாகச பயணத்தின் தொடக்க விழா மற்றும் எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் கடற்படை பிரிவு சார்பில் கடலுக்கு போவோம் என்ற பெயரில் பாய்மர படகு கடல் சாகச பயணத்தின் தொடக்க விழா கடந்த 27ஆம் தேதி நடைபெற்றது. தேங்காய்திட்டு துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு கடல் சாகச பயணத்தை தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர்,
1: தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேசிய மாணவர் படை அப்படின்னு சொல்லும்பொழுது ஆரம்பத்திலேயே நம்முடைய மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இதில் இந்த சாகச பயணம் கடல் சென்று வருவது என்பது ஒரு சாகச பயணம். நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விரைவாக முடிவு எடுக்கப்பட வேண்டிய சூழல் எடுக்க வேண்டிய ஒன்று. மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. மனம் தைரியம் அச்சம் இல்லாமல் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒன்று. இந்த பிள்ளைகள் இந்த பயணத்தை தொடங்கும் பொழுது அவர்கள் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று நான் மனதார அவர்களை வாழ்த்துக்கின்றேன். நெடுந்தூர ஒரு கடல் பயணம். இது சாதாரண மீனவ சமூகத்தை சார்ந்த நண்பர்களுக்கு கடலுக்கு செல்வது என்பது எளிதான ஒன்றாக இருக்கும் வழக்கம். ஆனால் இந்த தேசிய மாணவர் படை சார்ந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவரை கடலுக்கு அழைத்து செல்வது, கடலுக்கு சில சாகசம் நிகழ்த்தி வருவது என்பது உண்மையில் அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் அவர்கள் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கும். பொதுவாக பார்த்தா நம்முடைய தேசிய மாணவர் படையைச் சார்ந்த பிள்ளைகள் கொண்டு ஒரு நல்ல பயிற்சியை பெற்று ஒழுக்கமான வளர்ந்து வாழ்க்கையில் சிறந்த நல்ல பிள்ளைகளாக வருவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி எதிர்காலத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி நம்முடைய பிள்ளைகளுடைய கையில் இருக்குது என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். தலைவர் அனைவரும் நன்றாக அறிந்து அவர்களுக்குரிய திட்டங்களை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டங்கள் வாயிலாக நம்முடைய நாடு எதிர்காலத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை அடையும் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கின்றது. உலக நாடுகளில் ஒரு சிறந்த நாடாக விளங்குகின்ற நிலையை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் மாணவ பருவத்திலிருந்தே நம்முடைய மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல கல்வியும் கொடுத்து அவரை சிறந்த தரலாக உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பயணம், கடல் பயணம், சாகச பயணம் அதற்கு ஒரு சிறந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய

0: சொல்கிறாரு, அமையும் மனதைரியம், எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை, எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கும் பொழுது நல்ல வளர்ச்சி நம்முடைய இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்குடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் என்கிற முத்தையப்பன், புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் குரூப் கமாண்டர் திரு ஆஷிஷ் திவாரி ஆகியோரும் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் பாதுகாப்பான எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையிலும் எத்தனால் கலந்த பெட்ரோலின் பயன்பாட்டை மத்திய அரசு நாடு முழுவதும் பரவலாக்கி வருகிறது. தற்போது பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறையின் புல முதன்மையர் பேராசிரியர் முகமது ஜாஃபர் அலி.
2: எத்தனால் E20 ஆனது புதுமையான திட்டம் கிடையாது. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் 5%, 10% என்ற முறையில் அதை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். தற்பொழுது 20% கொண்டு வந்துள்ளார்கள். எத்தனால் என்பது ஒரு வேதிப்பொருள், எல்லோருக்கும் தெரியும். சர்க்கரை ஆலையிலிருந்து இதை உற்பத்தி செய்கிறார்கள். ஸோ இது வந்து சர்க்கரை ஆர் கார்போஹைட்ரேட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு வேதிப்பொருள். ஆனால் எந்தெந்த தானியங்கள் கார்போஹைட்ரேட் வகையை சேர்ந்தனவோ அவை எல்லாம் எத்தனாலாக மாறும் தன்மை கொண்டவை. ஃபார் எக்ஸாம்பிள், அரிசி, பார்லி, கோதுமை, உருளை இவையெல்லாம் ஃபெர்மெண்ட் பண்ணி எத்தனாலாக மாற்றலாம். ஆனால் இந்திய அரசாங்கம் உணவு உற்பத்தியான தானியங்கள் எத்தனாலாக மாற்றக்கூடாது என்ற ஒரு கொள்கையுடன் முனைவதால் தற்போதைய நிலையில் இது மாற்றுவதில்லை. தற்பொழுது அரசாங்கமானது பயன்படுத்த முடியாத உணவு தானியங்களை எத்தனாலுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு விதிவிலக்கு கொடுத்து அதிலிருந்து எத்தனால் தயாரிக்கிறோம். இந்தியாவில் 100,000,000 டன் விவசாய கழிவுகள் உற்பத்தியாகின்றன. அவை அனைத்தும் எத்தனாலாக மாற்ற டெக்னாலஜி இருக்கிறது. ஆனால் அவை சற்று எக்ஸ்பென்சிவ், விலை அதிகமாக இருக்கிறதால் அதை தற்பொழுது பின்பற்றவில்லை. ஆனால் நம்முடைய தேவை அதிகரிப்பதாலும் ஆராய்ச்சி வளம் பெற்றாலும் அத்தகைய டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு எத்தனால் உற்பத்திக்கு கை கொடுக்கும். எத்தனால் பயன்படுத்துவதால் அதிக கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுத்துவதில்லை. இது சுற்றுச்சூழலுக்கு மிக பாதுகாப்பான ஒன்று. மேலும் உலகளாவிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒருங்கிணைப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை நாம் குறைக்க வேண்டும், நெட் ஜீரோ என்ற கான்செப்டை நோக்கி நாம் அனைவரும் முன்னேற வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். நம் நாடு வந்து 2070 இந்த நெட் ஜீரோ கான்செப்டை அடைய வேண்டும் என்ற முனைவோடு செயல்படுகிறது. இதனால் எந்தெந்த முறையில் நாம் கார்பன் டை ஆக்சைடை குறைப்போமோ அந்த முறையில் நாம் முறைகின்றோம். எத்தனால் என்பது அதில் ஒரு பங்கு. இது வந்து ஒரு மாற்று எரிசக்தி. அதாவது பெட்ரோலில் எத்தனால் 30% வரை நாம் பயன்படுத்தும் போது அந்த என்ஜினை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எரிசக்தியுடன் கலந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைப்பதுதான். உலகில் எல்லோருடைய கோட்பாடமாக இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு எத்தனால் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு நாம் குறைக்கின்றோம். ஒரு லிட்டரில் 200 ml எத்தனால் நீங்கள் கலந்தீங்கனால் 200 ml பெட்ரோல் பயன்பாட்டை நாம் குறைக்கிறோம். அந்த பெட்ரோலினால் உற்பத்தியான கார்பன் டை ஆக்சைடு நாம் வளிமண்டலத்தில் குறைக்கின்றோம். இந்த காரணத்தால் மற்றும் வேறு சில காரணிகளால் சுற்றுச்சூழல், அந்நிய செலவாணி மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் இவையெல்லாம் சேர்ந்து எத்தனால் கலவையானது மிகவும் இன்றியமையாத அமைகிறது. ஆனால் மக்கள் வெளிப்படையாக சில பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள், மைலேஜ் குறைகிறது அல்லது வண்டி பிரேக் டவுன் ஆகிறது என்று. அவை அனைத்தும் மற்ற காரணிகளால் ஏற்படுபவை. எத்தனால் என்ற ஒரு வேதிப்பொருள் தூய்மையாக கிடைப்பது அரிது. அதாவது தூய்மை என்றால் 99.9 விழுக்காடு பெறுவது மிகவும் அரிது. அப்படி பெறப்பட்டால் அதை உற்பத்தி செய்யும் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மாசற்ற சூழ்நிலை கொண்டு வருவதற்காக அதிக செலவு செய்து எத்தனால் கலக்கிறது. பெட்ரோலில் ஒரு 45 MJ எரித்திறன் இருக்கிறது. எத்தனாலில் 29.6 MJ எரித்திறன் இருக்கிறது. நாம் எரித்திறனை மட்டும் கொண்டு மைலேஜை கணக்கிட வேண்டும் என்றால் 20% எத்தனால் தான் நாம் இதை கலக்கிறோம். அதில் 3 MJ குறையும். 50 km வாகனத்தில் ஒரு 2 km குறையலாம். இது வந்து ஒரு தியரட்டிக்கலாக நீங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் பிராக்டிக்கலாக அது அந்த அளவுக்கு தாக்கம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் எத்தனால் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டட் ஃபியூல் சொல்வார்கள். இதில் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகம். அதோடைய கம்பஷன் ப்ராப்பர்ட்டியையும் வெளிப்படும் மாசுத்திறனையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மைலேஜ் ஆனது எரிபொருளை மட்டும் சார்ந்தது கிடையாது. இதை கலந்ததால் உடனே மைலேஜ் குறையும் என்று சொல்லுவதும் தவறானது. எத்தனாலை 2 பிரிப்பார்கள், ஹைட்ரஸ் எத்தனால், நீர் கலந்த எத்தனால், அன்ஹைட்ரஸ் எத்தனால். உலக

0: நாடுகளில் இப்பொழுது E20, E10 என்ற கலவையில் அன்ஹைட்ரஸ் நீர் இல்லாத எத்தனாலை பயன்படுத்துகிறோம். அதிகபட்சமாக 0.4 விழுக்காடு தான் அதில் நீர் இருக்க வேண்டும். நார்மலாக கிடைக்கிற எத்தனால் வந்து ஹைட்ரஸ் எத்தனால், அதில் 4 விழுக்காடு நீர் இருக்கும். எத்தனால் நீர் கலவையானது கண்ணுக்கு தெரியாத ஒரு கலவை. அதில் 4 விழுக்காடு இருக்கிறதா, 6 விழுக்காடு இருக்கிறதா, 10 விழுக்காடு இருக்கிறதா என்பதை பார்ப்பது கடினம். யாரேனும் இதில் நீரை கலந்து எரிபொருளாக கொடுத்திருந்தால் அந்த இயந்திரங்களில் பிரச்சனை வந்திருக்கும். அரசாங்கம் வழியாக வரும் எத்தனால் கலவையில் அன்ஹைட்ரஸ் எத்தனால் பயன்பாட்டில் இருப்பதால் பிரச்சனை வர வாய்ப்பில்லை. தற்பொழுது ரிஃபைனரிஸுக்குத்தான் அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது, நீங்கள் உற்பத்தி நிலையில் நீங்கள் இதை கலக்க வேண்டும் என்று. அப்படி இருப்பதால் எல்லா பெட்ரோல்களிலும் எத்தனால் கலவை கலந்ததோடு தான் வரும். ஸோ தனியாக எத்தனால் கலந்தது எத்தனால் கலக்காத பெட்ரோல் என்று வருவதில்லை. ரிஃபைனரியில் அது உற்பத்தி நிலையில் எத்தனால் வந்து கலக்கப்படுகிறது. முதலில் மாற்றம் என்று வரும்பொழுது மக்கள் எல்லாம் ஒரு அச்சத்தில் இருப்பார்கள், இதனால் தான் எனக்கு வந்து தீங்கு நடந்தது அப்படின்னு. அறிவியல் பூர்வமாக எத்தனால் என்பது ஒரு எரிசக்தி. தூய்மையான எத்தனால் நாம் பயன்படுத்தினால் எந்த மாற்றமும் நம்முடைய வண்டி என்ஜின்களில் பண்ண தேவையில்லை, அது முற்றிலும் சேஃபாக இருக்கும். கலப்பிடம் என்பது தண்ணீர் மட்டும்தான் கலப்பிடம். இதில் ஒருத்தர் வந்து வேணுமென்றே தண்ணீர் கலந்து விட்டால், கலப்படம் செய்து விட்டால் அதை நாம் எப்படி ஆய்வு செய்வது என்ற விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் அரசாங்கம் கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். E20 எத்தனால் ஆனது விவசாயிகளுடைய ஆதரவுடன் வரும் ஒரு எரிசக்தியாக இருக்கிறது. இது கார்போஹைட்ரேட் கொண்ட தானியங்கள் காய்கறிகளிலிருந்து எத்தனால் இருக்கிறோம். ஆனால் உணவிற்கு பயன்படுத்தாத எண்ணெய்கள், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், பொங்காமியா எண்ணெய் மற்றும் செற்றுப்பா எண்ணெய், இந்த எண்ணெய் வகைகளிலிருந்து பயோடீசல் கொண்டு வரலாம். அது டீசலில் கலவை செய்யலாம். டீசல் பயன்பாடு இந்தியாவில் அதிக அளவில் இருக்கிறது. அதிலும் நாம் கணிசமான அளவு பசுமை ஆற்றல் கொண்டு வரலாம். நம் இந்தியாவானது விவசாய நாடு. நம்முடைய விவசாய பொருளாதாரம் மேம்படுத்த வேண்டும் என்றால் இந்த பயோ எத்தனால், பயோடீசல் என்ற எரிசக்தியை நாம் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இந்தியாவில் ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்ததுன்னு சொல்லலாம். உலகத்தில் பிரேசில் என்ற நாடு வந்து அங்கு பெட்ரோல் வாகனம் பார்ப்பது அரிது அப்படின்வார்கள். அந்த அளவுக்கு எத்தனால் பயன்பாட்டில் உள்ளது. இதே மாதிரி அமெரிக்கா USAவிலும் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அவைலபிள் இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போவுக்கு
6: ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
7: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
8: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென்னமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் தவணை தொகையாக 7 மாநிலங்களுக்கு மொத்தம் 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு 45 கோடி ரூபாயும், அசாமிற்கு 379 கோடி ரூபாயும், குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு தலா 500 கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 7 மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம், ஒடிசா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நடப்பாண்டிற்கான முதல் தவணை தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சாரதி திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளுக்கு பயிற்சி பெற்ற இளம் தன்னார்வலர்களை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு நட்டா கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக மன்ற கூட்டத்திலும் திரு சைதோ பக்தியோர் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 85,81,920 படிவங்கள் பெறப்பட்டுள்ளதாக தில்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 13,000 அதிகமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த படிவங்கள் வழங்கும் பணி அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்னமெரிக்க நாடான பெருவில் நாஸ்கா நகர் அருகே நேற்று சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் 11 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் பயணம் செய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கோ விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட

தாகவும் விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் பகுதியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோன் தாக்குதலை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக குவைத் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மேகாலயா

0: தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தெலங்கானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இம்மாதம் 3ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 65 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 1400க்கும் அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். கனமழை காரணமாக பம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 3ஆம் தேதி வரை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஸ்காட் டன்கன், ஸ்வீடனின் ஆடம் ஹைனோன் இணையை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும், 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவின் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கமும், சுபம் ஜியால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தோய் லிங்கை எதிர்கொள்கிறார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தின் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் இப்போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை ராணுவமும் அசாம் மாநில அரசும் இணைந்து நடத்துகின்றன. முதலாவது போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 6-0 என்ற கோல் கணக்கில் போடோலாந்து அணியை வென்றது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி டாக்காவில் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நவம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி மாலத்தீவு அணியையும், 11ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda வலியுறுத்தியுள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM பிரைன்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ.
2: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் 2026 நோக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பெறார்.

0: ஆசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒரு ஒரு வருஷமும் வந்து உலக தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடும் பொழுது நம்ம வந்து ஒரு தீம் வச்சுதான் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். உலக சுகாதார மையம், யூனிசெஃப் மற்றும் வேர்ல்ட் அலையன்ஸ் அகேன்ஸ்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் வந்து உலக தாய்ப்பால் வாரத்தை ஒரு ஒரு வருஷமும் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. சோ வந்து இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப், ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட பேஸே, அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் ஆரம்பமே வந்து தாய்ப்பால் தான். ஸோ வந்து ஒரு குழந்தை வந்து பெருசாகி வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு அடைவதற்கு தாய்ப்பாலுடைய பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அதை வந்து நம்ம அதிகப்படுத்துதல் அதெல்லாம் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் நம்ம. ஸோ என்னென்னலாம் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு பிரஸ்ட் ஃபீடிங்கை ஊக்குவிக்கிறதுக்கு, பிரஸ்ட் ஃபீடிங்கோட மகிமைகளை சொல்றதுக்கு, சிறப்புகளை சொல்றதுக்குலாம் வந்து ஆல்ரெடி நிறைய இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கர்ப்ப காலம் முதல், அதாவது அம்மா வந்து பிரெக்னென்ட் ஆனவிலேருந்தே வந்து ஒரு தாய்ப்பால் பற்றி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது, ஸோ தாய்ப்பாலோட பற்றி ஒரு ஆலோசனை வழங்குறது, குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே வந்து தாய்ப்பால் அம்மா வந்து கொடுப்பதற்கு வந்து ஊக்குவிக்கிறது, ஸோ முதல் ஆறு மாதம் வரைக்கும் தான் வந்து தாய்ப்பால் கட்டாயமா தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படின்றத வந்து சமூகத்துக்கு எடுத்து சொல்வது. ஆறு மாதம் வரை குழந்தைங்களுக்கு வந்து வேற எந்த உணவுமே கொடுக்க கூடாது, தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும், மருத்துவர் அனுமதியின்றி வேற எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து திருப்பி திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது. ஸோ ஆறு மாதத்திற்கு பிறகு கூட அம்மா வேலைக்கு சென்றால் கூட தாய்ப்பாலை வந்து எப்படி கண்டினியூ பண்ணணும், தாய்ப்பால் வந்து குறைஞ்சபட்சம் இரண்டு அல்லது அதற்கு மேற் வயது உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கணும், ஸோ அது எப்படி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது, எல்லாமே போய் ரீச் ஆகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி சிந்தனை பண்ணிட்டே இருந்தாதான் வந்து ஒரு நிலையான ஒரு தாய்ப்பால் கொடுக்குற சமூகமா வந்து நம்மளும் ஃபுல்லாவே வந்து கன்வெர்ட் ஆக முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, அம்மாக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்ப்ப காலத்துல ஆரம்பிச்சு அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாதான் அந்த ஹார்மோன் அளவுலாம் வந்து அம்மாக்கு வந்து நல்ல ப்ரொலாக்டின், ஆக்சிடோசின் அதெல்லாம் நல்லபடியா சுரந்தாதான் அந்த குழந்தை பிறந்த உடன் வந்து அம்மாக்கு இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் தான் நல்ல அளவுல இருந்தாதான் அம்மாக்கு தாய்ப்பால் சுரக்கிறதும் அதிகமாகும், குழந்தை தாய்ப்பால் கொடுக்கறதும் வந்து அதிகமாகும். ஸோ அம்மாக்கு வந்து ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அம்மா வீட்டுக்கு போயிட்ட பிறகும் சரி, அவங்க தாய்ப்பால் கொடுப்பதற்காக சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வீட்டில் இருக்கவங்களும் சரி, அம்மாவுடைய அம்மா இல்லை அம்மாவுடைய ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்களோட அம்மா மாமியார் யாரா இருந்தாலுமே சொல்லி ஒரு சப்போர்ட்டிவான ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து அம்மா கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்குற அம்மா வந்து பாத்தீங்கன்னா, தாய்ப்பாலை வந்து அதிகப்படுத்துவதற்காகவும் தாய்ப்பால் வந்து நல்லா நியூட்ரிஷியஸா இருக்கிறதுக்காகவும் நல்ல அளவில் வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஸோ நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்து, ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை அடிக்கடி பால் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆன் டிமாண்ட் ஃபீடிங்கா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த எஸ்பெஷலி முதல் ஒரு மாதத்தில் பாத்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு இரண்டுல இருந்து மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது பால் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அம்மாவால வந்து நினைச்ச டைமுக்கு தூங்க முடியாது, பட் கிடைக்கிற டைமுக்கு வந்து ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஆரோக்கியமான சாப்பாடுகள் சாப்பிட்டா தாய்ப்பால் வருவதும் அதிகமாகும், குழந்தையும் வந்து நல்லா தாய்ப்பால் கொடுத்து நல்லா வந்து எடை கூடுதல் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் வந்து உதவும். அம்மா வந்து தேவையான அளவு நல்ல ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடுகளை எடுத்துக்கணும், நல்லா ரெஸ்ட்ல இருக்கணும். இது எல்லாம் பண்றதுக்கு குடும்பத்துல இருக்க மத்தவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்பும் வந்து அம்மாவுக்கு தேவைப்படுது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை வந்து இரண்டு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குடிப்பாங்க அப்படிலாம் எதுவும் இல்ல, ப்ரொலாங் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து குழந்தை வந்து ஒரு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது தாய்ப்பால் கொடுப்பாங்க, இல்லாம ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறமேட்டா இருக்க குழந்தை வந்து நைட் வந்து அட்டஸ்ட் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நைட்டும் பகலும் நம்ம கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, சோ முதல் ஒன்றுல இருந்து இரண்டு மாதம் வரைக்கும் பகல் நைட்னு பார்க்காம நம்ம குடுத்துட்டே இருந்தாலும் தாய்ப்பால் நல்லா சுரந்துட்டே இருக்கும். ஒரு இரண்டு மாதத்திற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை நைட்ல ஓரளவுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அட்டஸ்ட் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ குழந்தை நல்லா வெயிட் ஏறாங்க அப்படின்னா நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. அவங்க குழந்தை தூங்குற டைமுக்கு அம்மாவும் தூங்கிக்கிட்டு குழந்தை முழிச்சு எப்பப்பெல்லாம் பால் கேட்கறாங்களோ அப்பெல்லாம் வந்து தாய்ப்பால் கொடுத்தா போதும். சோ முதல் ஒரு மாதத்திலிருந்து இரண்டு மாதம் வரைக்கும் இரவு பகல்னு பார்க்காம அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். இரண்டு மாதத்திற்கு அப்புறமேட்டா நைட் தூங்குவாங்க, பகல்ல வந்து கேட்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து சைக்கிள் மாறிடும். சோ அந்த டைம்ல வந்து குழந்தை கேட்கும்போது தாய்ப்பால் கொடுத்தா போதும். நன்றி, வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் 2026 நோக்கம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய்வாட.
3: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கல்வி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.
2: நேயர்களே, காமன்வெல்த் போட்டி 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் மார்னிங், வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜி வெற்றி. ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு புதிய வாய்ப்பு அமைய எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக வாழ்த்துக்களோடு. ஸோ இன்றைய வணக்க மக்களே நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்றது நீங்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இந்நேரம் நீங்கள் ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்றது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் சார்ஜஸ் யார்ன்ற டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 102.8. ஸோ இப்போ வணக்க மக்களின் நிகழ்ச்சியில் உங்களுக்கான ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கோல்டன் ஸ்பைஸ் திட்டம் எந்த மாநிலத்தின் ஜிஐ சான்றளிக்கப்பட்ட மஞ்சளை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டது? இதுதான் உங்களுக்கான ஃபேஸ்புக் கொஸ்டின். ஸோ இதற்கான ஆன்சரை நீங்கள் எங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில். ஸோ ஒரு போஸ்ட் இருக்கும் வணக்க மக்களின் நிகழ்ச்சின்னு. ஸோ அதுக்கு கீழே உங்களுடைய ஆன்சரை நீங்கள் ஷேர் பண்ணலாம். மீண்டும் கேள்வி உங்களுக்காக, கோல்டன் ஸ்பைஸ் திட்டம் எந்த மாநிலத்தின் ஜிஐ சான்றளிக்கப்பட்ட மஞ்சளை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டது?
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருக்கிற விஷயம். வணக்கம் மக்களே, நேரம் 7:53:31 ஆயிருக்கு. ஸோ இன்றைய ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கோல்டன் ஸ்பைஸ் திட்டம் எந்த மாநிலத்தின் ஜிஐ சான்றளிக்கப்பட்ட மஞ்சளை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டது அப்படின்றது கேள்வி. ஸோ இதுக்கான ஒரு 4 ஆப்ஷன் சொல்கிறேன், ஒருவேளை ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னா. நேரம் ரொம்பவே குறைவாக இருக்கின்றதுனால உங்களுடைய ஆன்சரை நீங்கள் சீக்கிரமாக ஷேர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி மேகாலயா, ஆப்ஷன் சி சிக்கிம், ஆப்ஷன் டி மணிப்பூர். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் எங்கே ஷேர் பண்ணணும், ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் கீழே ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகே, மீண்டும் கேள்வி உங்களுக்காக. கோல்டன் ஸ்பைஸ் திட்டம் எந்த மாநிலத்தின் ஜிஐ சான்றளிக்கப்பட்ட மஞ்சளை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டது?
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
5: Come on. Here we go.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு திறந்து வந்துடும். இன்றைய ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கோல்டன் ஸ்பைஸ் திட்டம் எந்த மாநிலத்தின் ஜிஐ சான்றளிக்கப்பட்ட மஞ்சளை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சிறன் விடை ஆப்ஷன் பி மேகாலயா அப்படின்னு தான் சிறன் விடை. ஸோ யாரெல்லாம் ஆன்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புழுப்பாளையம் ஆனந்த முருகன், அன்பு எம் கேடார், ஸோ வேலுமணி, தனலட்சுமி பெங்களூர், பிரபு வீரன் ராஜபாளையம், நெம்மேலி ஆர் நந்தகுமார், ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், பட்டாளம் அன்பு ஜலால், வீரதுரை அரியலூர், மதுரை சோ சண்முக சுந்தரம், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், தில்லை வில்லாளன் ராஜன், பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன் அண்ட் தென் நச்சுப்பிள்ளை, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, அந்தோனிராஜ் சென்னை, காரைக்கால்லேருந்து எஸ் சேப்பு விஜயராகவன், அரியலூர் மாவட்டத்திலிருந்து பாரிவள்ளல். ஸோ அவங்க எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். ஸோ எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி நம்ம புதுவை, நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஸ்டூடியோலேருந்து ஒரு ஆர்ஜே, அண்ட் தென் ஸ்டூடியோக்கு வெளியில் ஒரு ஆர்ஜே இருப்பாங்க. ஸோ யார் யார் அப்படின்றது இந்நேரம் நீங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள், அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யார்ன்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: என்ன நடக்குதுங்க? ஒருத்தன் கூட போன் எடுக்க மாட்டீங்க, உள்ள வந்தவன முடிச்சிங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு புனேயில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2026 ஆண்டிற்கான லோகமானிய திலக் தேசிய விருது வழங்கப்பட்டது. லோகமானிய பாலகங்காதர திலக்கின் 106வது நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இவ்விருதினை வழங்கினார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ள முதுகலை படிப்புகளுக்கான நீட் PG 2026 தேர்வை சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் தொழில்நுட்ப உதவியுடன் நடத்துவதை உறுதி செய்வதற்கான ஆயத்த பணிகளை ஆய்வு செய்தார். நேற்று தொடங்கிய உலக தாய்ப்பால் வார விழா வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது.

நிலையான ஆரோக்கியத்திற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெறுகின்றன. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை ஆலயத்தில் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கேபியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரூற்றும் நிகழ்வில் 1000 கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 10வது நாளில் 4 பிரிவுகளில் 16 பதக்கங்களை வென்றதன் மூலம் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த எழுச்சி இந்தியாவின் மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கையை 39 உயர்த்தியுள்ளது. இதில் 13 தங்கம், 15 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் அடங்கும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் எல்லாமே சுகமாக இருக்க ஃப்ரம் ரெயின்போவின் வாழ்த்துக்களோட நம்ம பொதுவே நிகழ்ச்சிக்காக இங்கே நான் ஸ்டூடியோலேருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட இன்னொரு ஆர்ஜே வந்து அவரே இன்ட்ரோ கொடுத்துருவாரு. ஸோ நம்ம பொதுவே யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட பொதுவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாஸில் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் அப்புறம் நிறைய புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்ம பொதுவே நிகழ்ச்சி இல்லையா. ஸோ இன்னைக்கு நாம எந்த புது பிளேஸ் புது மனிதர்களை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து ரேடியோ வாயிலாக கேட்க போகிறோம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஓகே, சாரி கொஞ்சம் ஒரு லிட்டர் மினிட் உங்களை வெயிட் பண்ண வச்சாச்சு. சோ கால் கனெக்ட் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் ஜி, கனெக்ட் தி கால்.
4: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோடு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜி ஜனா இன்னைக்கு என்ன ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன ஊர் சொல்ல போறான் ஜனா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களை வெயிட் பண்ணவே வேண்டாம். சோ நான் இன்னைக்கு என்ன ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராய்ச்சி குப்பம், அதாவது சின்ன ஆராய்ச்சி குப்பம். எங்க ஜனா இருக்கு இந்த ஆராய்ச்சி குப்பம்னு சொல்லிட்டு யாராவது யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க யோசிக்கலாம் வேணாம், நானே சீட்டா சொல்லிடுறேன். இந்த சின்ன ஆராய்ச்சி கம்பம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலூர்ல, கடலூர் ஆரம்பிச்சு நீங்க வந்து பாண்டிச்சேரி என்டர் ஆகும் போதே வந்து உச்சிமேடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த உச்சிமேடு தாண்ட உடனே லெப்ட் சைட்ல நீங்க ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்ல ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி கம்பம் அப்படின்னு ஊர் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழக எல்லையை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. சோ இது வந்து பாண்டிச்சேரி, இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரோட்லதான் வந்து நம்ம முடிவே பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒன்று பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும். சோ அந்த வரிசையில இன்னைக்கு ஆராய்ச்சி கப்பல் தான் வந்திருக்கோம். இந்த ஊர் பாத்தீங்கன்னா வந்து பக்கத்துல தென்பெண்ணை ஆறு இருக்குல்ல, அதை ஒட்டுற மாதிரி சொல்லலாம். ஒரு 2 கிலோமீட்டர் தென்பெண்ணை ஆறுக்கும் இந்த ஊருக்கும். நான் லாஸ்ட் வீக் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி குமந்தன் மேடு அப்படின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா. சோ அந்த ஊருக்கு வழியாகவும் இந்த ஊருக்கு ஷார்ட்டாகவும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா, கடலூர் கலெக்டரேட் உங்களுக்கு தெரியும். கலெக்டரேட்டுக்கு எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு தரைப்பாலம் இருக்கும். அந்த தரைப்பாலம் மேலே வந்தீங்கன்னா குமந்தன் மேடு அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்கு அப்புறம் இந்த ஆராய்ச்சி குப்பம் இருக்கும். இந்த ஆராய்ச்சி குப்பம் பக்கத்துல என்னென்ன ஊர்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன கங்கனாங்குப்பம், பெரிய கங்கனாங்குப்பம், உச்சிமேடு, ஞானமேடு, அதே மாதிரி இந்த சைட் பாத்தீங்கன்னா பெரிய பரிக்கல்பட்டு, கீழ்பரிக்கல்பட்டு, மேல் பரிக்கல்பட்டு, பாகூர் அப்படின்னு நிறைய ஊர் வந்து இந்த ஊர் சுத்தி இருக்கு. இதுல வந்து கங்கனாங்குப்பம், உச்சிமேடு எல்லாம் சொல்றது வந்து தமிழக பகுதியா இருக்கு. இந்த ஆராய்ச்சி குப்பம், சின்ன ஆராய்ச்சி குப்பம் சொல்லுவாங்க, பெரிய ஆராய்ச்சி குப்பம் கொஞ்சம் வந்து சொல்லுவாங்க. சோ இந்த ஊர் வந்து ரொம்பவே சூப்பரா பிளசண்டா இருக்கு. அதாவது இந்த டிராபிக் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம அழகான கிராமம் எப்படி இருக்கும் அதுக்கு வந்து சூப்பரான எக்ஸாம்பிள் கேட்டாவே இந்த ஆராய்ச்சி குப்பம் அப்படின்னு சொல்லிடலாம். சோ இங்க இருக்க மக்கள்

0: டே டு டே லைஃப்க்கு என்ன ஊருக்குலாம் போயிட்டு இருக்காங்க, அவங்களோட தேவைக்கு என்ன ஊருக்குலாம் போயிட்டு இருக்காங்க வேலைக்கு அப்படின்ற விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நானே அந்த ஊரை பத்தி சொன்னா எப்படி, இங்க இருக்கிற ஒருத்தர் அவர்கிட்ட அவங்க ஊரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சார்?
1: என்னோட நேம் வந்து, நான் வந்து சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனியில. எங்க ஊர் பாத்தீங்கன்னா ஒரு ஹைடெக்கான கிராமம் சொல்லுவோம்.
0: ஆஹா, அது ஓப்பனிங்ல வந்து மாசம் சொல்றது ஹைடெக்கான கிராமம். ஏன் வந்து ஹைடெக்கான கிராமம் சொல்றீங்க?
1: எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா அறிவியல் சார்ந்த விஷயங்களும் இருக்கு. எல்லாரும் ஒரு மாறு இடம் இருக்கு, ஃப்ரிட்ஜு ஏசி எல்லாமே இருக்கு. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா நிலப்பரப்புகளும் அதிகமா இருக்கு, விவசாயம் இருக்கு. அந்த இப்போ ஒரு ஊர் வளர்ச்சி அடைந்தோம்னா அந்த விவசாயத்தை அழிச்சிட்டு எல்லாம் பில்டிங் கட்டுவாங்க, ஃபேக்டரி கட்டுவாங்க, அது கட்டுவாங்க. ஆனா இங்க வந்து கம்பெனிஸும் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயமும் போயிட்டு இருக்கு, நீர்வளங்கள் இருக்கு, ஏரிகள் குளங்கள்ல இருக்கு, பக்கத்துல தென்பனியாறு, நீங்க சொன்ன மாதிரி தென்பனியாறு இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால வந்து பொல்யூஷன் அதிகமா இருக்கு, அதனால ஒரு ஹைடெக் கிராமம் நம்ம சொல்லுவோம்.
0: காலையில ஒரு மார்னிங் வாக் போகணும்னா எங்க ஊர் சூப்பரான ஊர் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது நிலங்கள்லாம் எப்படி வந்து, அதாவது அதை மாறல அப்படின்னு சொன்னீங்க, அதாவது என்னென்ன நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு கம்பெனி அதுல வேலை செய்யறதுக்கான இடம் அது எல்லாமே இருந்தாலும் தொழிற்சாலைகளுக்கு ஒரு பகுதி கொடுத்தாலும் எங்க ஊர்ல வந்து மினிமமா என்னென்னலாம் ஊர்ல என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போகணும், ஒரு வைப் பண்ணணும் அப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆராய்ச்சி கூட்டத்தில் என்ன பேச சொல்லுவீங்க?
1: கிரிக்கெட் தான் நம்ம தென்பனியாறு பக்கத்துல இடங்கள் நிறையா இருக்கு, அங்கதான் கிரவுண்ட் போட்டு விளையாடுறோம். சண்டே இன்னைக்கு அதுக்கான மீட்டிங் இருக்கும், ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் எனக்கான நாளா இருக்கும். அதனால அந்த இடம் சொல்லுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வயல்வெளிகள் இருக்கனால மோட்டார் பம்ப் அதிகமா இருக்கும், அங்க போயிட்டு ஜாலியா குளிச்சுட்டு பசங்களோட அரைச்சிட்டு வருவோம்.
0: அதே உங்க சண்டே வந்து வைபோட ஸ்டார்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பொதுவே நிகழ்ச்சியோட உங்க ஊர்ல என்னென்ன எல்லாம் இருக்கு, இருக்கல் பேர் சொல்ல முடியுமா?
1: ரைஸ் மில் தெரு, சிவன் கோயில் தெரு, திருமலை சிட்டி, அப்புறம் வந்து புதுநகர், பழைய நகர், எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இதுதான். அப்புறம் என்ன இருக்கு, இதுதான் எனக்கு.
0: ஊருக்கு வரணும், இப்ப நான் கடலூர்ல இருந்து வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம நேரில் வந்து வழி சொல்லணும்னா ஆராய்ச்சி குப்பம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஊரு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இன்டர், அதாவது ஒரு மேஜரான சிட்டின்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரி ஒரு சின்ன ஊர் அப்படின்னு சொல்லும் போது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, நிறைய பேர் வந்திருக்கவும் மாட்டாங்க. இப்ப ஒரு ஊர் இருக்குன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால உங்க ஊருக்கு வரணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில இருந்து வந்தா எப்படி வரணும், கடலூர்ல இருந்து வந்தா எப்படி வரணும், நீங்களே சொல்லிடுங்க.
1: பாண்டிச்சேரியில இருந்து வரவங்க பாத்தீங்கன்னா ரைட்ல கன்னி கோயில் இருக்கும், கன்னி கோயில் இருந்து ரைட்ல பாபூர் ரோடு வந்துட்டு வரலாம். கடலூர்ல இருந்து வரவங்க கலெக்டர் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து அந்த தரப்பாலம் வழியா வரலாம். இந்த பக்கம் நெல்லிக்குப்பம் அந்த சைடு இருந்து வரவங்கலாம் சோரியங்குப்பம் பாலம் பிடிச்சி வரலாம். அதனால நாலு வழியிலயும் நமக்கு வழி
0: அங்கு வழிக்கும். உங்க ஊருக்கு வந்து எந்த ஏரியால என்ன வழியா வந்தாலும் எங்க ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ரூட் சொல்லிட்டாரு, சூப்பராவே. என்னென்ன திருவிழாக்கள் உங்களுக்கு உங்க ஊர்ல நடக்கும்?
1: விநாயகர் சதுர்த்தி கிராண்டா நடக்கும். அப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா அய்யனார் கோயில் திருநா இருக்கு, லைட் எல்லாம் கட்டியிருக்காங்க, நீங்களே பாருங்க. அப்புறம் அம்மன் கோயில், இந்த ஆத்து திருவிழா டைம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். சுத்தி இருக்கிற 4 கிராமத்துலேருந்து எல்லா சாமிகளும் வரும், அது ரொம்ப கிராண்டா இருக்கும்.
0: ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஆராய்ச்சி குப்பம் பத்தி நிறைய விஷயங்களும் தெரிஞ்சாச்சு, இன்னும் நிறைய ஆராய்ச்சி குப்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க இருக்கு. சோ அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இந்த சாங் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டியூன்டா இருங்க, எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று முங்கள் மனதோடு.
2: எஸ் நேயர்களே, நம்ம பொதுவாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து சின்ன ஆராய்ச்சி குப்பம், அது எக்ஸாக்டா அந்த பிளேஸ் நம்ம சொல்லிட்டாரு. ஸோ ஆர்ஜே ஜெனாவோட போயிட்டு இருக்க, பயங்கர ஃபென்டாஸ்டிக். அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன ஊரா இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏரியாஸ் கூட நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு நேர் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் அப்படின்ற நம்புவோம். ஸோ உங்களுக்காக ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் நம்ம தொடர்ந்து பாடல், அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ள போகலாம்.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.

0: ஆஃபர் நேரு வீதி புதுச்சேரி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Shagun Chopra. The headlines. Prime Minister Narendra Modi to launch nationwide campaign Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan today. Union Minister Jagat Prakash Nadda reviews preparedness for NEET PG 2026 examination, urges aspirants not to fall prey to rumours. Telangana police rescues over 6,000 children in a month-long drive aimed at ending child labour and trafficking. Flood situation continues to be grim in Gujarat, Odisha and Keralam. Weather department issues red alert for heavy to very heavy rainfall.

0: performance at the Commonwealth Games, securing unprecedented 7 gold medals, highest by any nation in single edition of the Games, along with 3 silver medals. This marks India's best ever boxing campaign at the Commonwealth Games. Boxers Priti Pawar, Jasmine Lamboria, Sakshi Chaudhary, Priya Ghangas, Arundhati Chaudhary, Sachin Sivach and Ankush Pankhal clinched the gold medals, while Jadumani Singh, Lovlina Borgohain and Narinder Berwal won silver medals in their respective weight categories. India also enjoyed success in para-athletics, producing a memorable 1-2 finish in the men's 557 shot put event. Soman Rana claimed the gold medal, while Shubham Joyal secured silver. The athletics contingent added 3 more medals. In the men's triple jump, Praveen Chitravel won silver and Selva Prabhu Tirumaran took bronze, while long distance runner Gulveer Singh earned his second medal of the games by clinching bronze in the men's 5000 meter final. Judoka Unnati Sharma also added to the glory by bagging bronze medal in the women's 63 kg event. Rupesh Rathore for Akashwani News.
1: Ahmedabad will officially receive the Commonwealth Games flag and the host button during the closing ceremony of the 2026 Commonwealth Games in Glasgow. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have congratulated all the athletes for their outstanding performance in the Commonwealth Games. And now for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
2: Thank you, Shagun. Modi credits youth with driving India's all-round progress, headlines Hindustan Times. The Pioneer quotes the Prime Minister saying, "Youth must power India's rise." Also called on to support nation building to service, education and discipline. The Times of India reports, monsoon hope as World Meteorological Organization sees an El Nino counter, adding the risk of overall monsoon rainfall being below normal continues to loom over India due to a strengthening El Nino. Manhunt in Valley as terror attack claims too. TRP link being probed leads the Indian Express. Railway line through Key Tiger Corridor gets in-principle approval with a rider informs the Indian Express. And finally, the Financial Express writes, Indian holidays taking the trail less travelled, trekking. Hiking fast turning into mainstream travel, what was once a niche pursuit for seasoned mountaineers, is fast becoming a mainstream travel segment. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to launch nationwide campaign Nasha Mukti Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan today. Union Minister Jagat Prakash Nadda reviews preparedness for NEET PG 2026 examination, urges aspirants not to fall prey to rumours. Telangana police rescues over 6,000 children in a month-long drive aimed at ending child labour and trafficking. Flood situation continues to be grim in Gujarat, Odisha and Keralam. Weather Department issues red alert for heavy to very heavy rainfall across 6 districts in Gujarat today. US President Donald Trump threatens to intensify military action against Iran. Tehran warns of retaliation on key American and Israeli energy infrastructures. India climbs to 4th position in Commonwealth Games in Glasgow. Boxers shine with record 7 gold in single day, taking medals tally to 39. And with that, we end the morning news. Have a nice day.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 8:30.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சி, நம்ம நிகழ்ச்சி வந்து சின்ன ஆராய்ச்சி குப்பம். ஸோ ஆர்ஜே ஜனாவோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து போயிட்டு இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊரை பத்தி. உங்க கால் கனெக்ட் பண்ணுவோம்.
6: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜெனா. இன்னைக்கு ஆராய்ச்சி குப்பம் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கேன். சோ இங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே நல்லா சூப்பரா பேசுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஊரை பத்தி ஏற்கனவே பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோட ஓப்பனிங்ல ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. இந்த ஊரு இனி ஹைடெக் சிட்டின்னே சொல்லலாம் எங்க ஊர் அப்படின்னு. நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் அவங்க

0: ஊரை பத்தி சொல்லியிருந்தாரு. அவங்க ஊருக்கு எப்படி வரணும், அதாவது ஆராய்ச்சிக்கு போய் எப்படி வரணும் அப்படின்ற விஷயம் நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க. அதெல்லாம் பேசும்போதே ஒரு அம்மா வந்து ரொம்பவே நம்ம ஊரை பத்தி நம்மளும் பேசணும் அப்படின்ட்டு நம்மகிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நியூஸ் எல்லாம் கேட்டு வந்துட்டு இப்ப அடுத்தது அவங்க அவங்க ஊரை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்ட்டு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அவங்க அவங்க ஊரை பத்தி என்ன சொல்றாங்க, அவங்க வாழ்ந்த அனுபவங்கள்லாம் நம்மகிட்ட ஷேர் பண்ண போறாங்க. வணக்கம், அவங்க பெயர் ஆராய்ச்சிக்கு போம். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சொன்னா எப்படி சொல்லுவீங்க ஒரு வார்த்தையில?
1: ஆராய்ச்சிக்கு போம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நாங்க ஒரு 30-40 வருஷமா இருக்கோம்.
0: நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் என்ன ஊர்?
1: நாங்க திண்டிவனத்துல பிறந்தோம், கடலூர் வந்தோம்.
0: கடலூருக்கு ஏன் வந்தீங்க?
1: எங்க அப்பா அம்மா, எங்க அப்பா போலீஸ் தாரு, அதான் ரிட்டையர்மெண்ட் ஆச்சு, இங்க வந்துட்டாங்க திண்டிவனத்துல இருந்து.
0: நீங்க வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இருந்த ஆராய்ச்சி குப்பத்துக்கும் இப்ப இருந்த ஆராய்ச்சி குப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, எப்படி எல்லாம் மாறுபட்டு இருக்கு?
1: முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப மாறி இருக்கு. நல்லா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. எல்லாம் எப்படின்னா வேலைக்கு போறது, ஜாலியா என்ஜாய் பண்றது, அந்த மாதிரி இருக்கிறோம்.
0: வந்து உங்க ஊரு சூப்பரான ஊர்னு சொல்லலாம். சரி, இப்ப வந்து வேலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாய சார்ந்த பணிகள் ஆகட்டும், இல்ல மத்த ஊர்ல இருக்கவங்க வெளியூருக்கு வேலைக்கு போறாங்களா, இல்ல இங்க இருக்க வேலைகளே செய்யறாங்களா, அவங்களோட தினசரி வாடிக்கை என்னென்ன ஊருக்கு எல்லாம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாங்க, நீங்க என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்கீங்க இந்த ஊர்ல?
1: எல்லாரும் வெளியில போயிட்டு கட்டட வேலைக்கு போவாங்க, இங்கேயும் நிலத்துல களை எடுக்க கொள்ள அந்த மாதிரி இருப்பாங்க. நானும் அந்த மாதிரி போவேன், கம்பெனிக்கு போவேன், எல்லா வேலையும் செய்வேன்.
0: விவசாய பணியும் செஞ்சுக்கேன். சரி, நீங்க வந்து ஆரம்ப கட்டத்துல உங்க சின்ன வயசுலயே வேலை செய்யும் போதெல்லாம் எவ்வளவு வந்து சம்பளம் இருந்தது, இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு இருக்கு?
1: முன்னாடி விட இப்ப ஒரு நிறைய ஏறி 200 ரூபா அந்த மாதிரி தராங்க. 200 ரூபா 250 ரூபா தராங்க, சாப்பாடு போடுறாங்க.
0: நீங்க அந்த சின்ன வயசுலயே உங்க நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த வேலைகள் களை எடுக்கிறதோ இல்ல வந்து கம்பெனி ஒர்க்கா போகும்போதெல்லாம் ஒரு டெய்லி இன்னைக்கு வேஜ்னா எவ்வளவு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் கூலி எவ்வளவு சொல்லுவாங்க?
1: 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி தருவாங்க.
0: தென்பெண்ணை ஆறுலாம் இருக்குல்ல, இந்த ஆற்று திருவிழா நடக்கும், ஆராய்ச்சி குப்பத்துல இருந்து சாமிகளா ஊர்வலம் எல்லாம் போகும் அப்படின்னும் போது உங்க ஊர்ல திருவிழாக்கள் என்னென்ன ஊர் நடக்கும், அதாவது எந்தெந்த மாதங்கள்ல நடக்கும் திருவிழாக்கள்லாம்?
1: தை மாசம் நடக்கும், மாசி மாசம் நடக்கும். அதான் இங்கதான்
0: கண்ணப்பேரு,
1: ஒரே நாள் தான்.
0: 10 நாள் வேலை எல்லாம் கிடையாதுங்க, ஒரே நாள்ல ஜாலியா செலிப்ரேட் பண்ணிடுவீங்க.
1: நாளைக்கு கூட ஐநா கோயில்ல திருநா, ஒரு நாள் திருநாதான்.
0: நீங்களா உங்க ஊருக்கு வர சொல்லிடலாமா?
1: வர சொல்லுங்க.
0: ஆராய்ச்சி குப்பத்துல நாளைக்கு திருவிழா நடக்குதான், எல்லாரையும் வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க விசாராணி வந்து அவங்க ஊர் சார்பா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு ஊரை பத்தியும் ஒவ்வொரு நாள் போய் தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஆர்ஜிஎஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்பெண்ட் பண்ணி டிராவல் பண்ணி அந்த ஊர்ல போயிட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட பேசும்போது அந்த ஊரோட அழகும் அந்த ஊரோட பாரம்பரியம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த ஊர்ல வந்து இதுதாங்க ஹைலைட் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லீங்க? நிலம் எல்லாம் எப்படி இருக்கு, எவ்வளவு ஏக்கர் வீடுகள்ல இருக்கு, எத்தனை தெருக்கள் இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க உங்க ஊரை பத்தி. சரி, நிலம் என்னென்ன பயிர் வைப்பாங்க இந்த ஊர்ல?
1: சவுக்க போடுவாங்க, தன்னம்பிள்ள போட்டுருக்குறாங்க, நெல் நடுவாங்க, கேவுரு கம்பு அந்த மாதிரி நிறைய போடுவாங்க.
0: நீங்க உங்களுக்கு சொந்த நிலம் இருக்கா, நீங்க அதுல பயிரிட்ட அனுபவங்கள்லாம் இருக்குங்களா?
1: இருக்கு, சொந்த நிலம் இருக்கு, நெல்லுதான் நடுவோம், மத்தபடி வேற எதுவும் போட மாட்டோம்.
0: தென்பெண்ணை ஆறு இருக்குல்ல, ஒட்டியே இருக்கு, அது பக்கத்துல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குனாலும் நீரோட்டம் எப்படி இருக்கு உங்க ஊர்ல?
1: அதெல்லாம் நிறைய இருக்கு, நீரோட்டம்லாம் அதெல்லாம் தண்ணிக்கு எல்லாம் பஞ்சம் கிடையாது, எல்லாமே இருக்கு, பஸ் வசதி எல்லாமே இருக்கு.
0: பாத்தீங்கன்னா உங்க ஊர் வரும்போதே ஓடைகள் எல்லாம் போவோம் அப்படியே, இந்த மெயின் ரோடு பக்கத்துலயே, அதாவது பாண்டிச்சேரியில நிறைய ஊர், இந்த பாகூர் சுத்தி வட்டாரம் ஆகட்டும், மத்த ஊர்கள் ஆகட்டும், அந்த மெயின் ரோடு இருக்கும், மெயின் ரோடு பக்கத்துல ஒரு ஓட போவோம், அது வந்து ஒரு ஏரியை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு சூப்பரா இருக்கும். இந்த மழைக்காலங்கள்லாம் வந்து இந்த நாள்ல கூட வந்து வெயில் நாள்கள் கூட வந்து தண்ணி போயிட்டே இருக்கும் அந்த ஓடைகள்லாம், அதெல்லாம் வந்து நீங்க வேலை செஞ்ச அனுபவங்கள் எல்லாம் இருக்குங்களா? ஏரி வேலை அந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு போய்
1: ஏரி வேலையெல்லாம் போயிருக்கிறோம். தண்ணியில இறங்கி நிறைய பூண்டு இந்த மாதிரி அதுல உள்ள நத்தை அதெல்லாம் பிடிச்சி ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம்.
0: பிடிச்சி என்ஜாய் பண்ணிருக்கீங்களா, இல்ல சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா?
1: பிடிச்சி எல்லாருக்கும் கொடுப்போம், நாங்க சமைச்சது கிடையாது.
0: சமைச்சதெல்லாம் கிடையாதா, அதான் பிடிச்சி வந்து கொடுப்பாங்க மத்தவங்களுக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சரி, இப்ப வேலைக்கு எல்லாம் போறீங்க வரீங்க, ஓகே, இப்ப என்ஜாய்மெண்ட் இந்த ஊர்ல வந்து ஜாலியா ஒரு திருவிழா ஒரு நாள்ல தான் நடக்கும்னு சொல்லிட்டீங்க. இது தவிர்த்து இப்ப வந்து ஒரு ஃபேமிலியோட போகணும் அப்படின்னா என்ன ஊருக்கு போவீங்க? இப்ப நீங்க கடலூர் இருக்கு, ஆனா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம், கடலூர் பாண்டிச்சேரி பெரிய பாகுபாடே கிடையாது, ஏன்னா வந்து பக்கத்து ஊரே உங்களுக்கு தமிழக பகுதி தான், கங்கனாங்குப்பம், பெரிய கங்கனாவும், சின்ன கங்கனாவும், உச்சிமேடு, ஞானமேடு தான். பீச்சுன்னு போனா நீங்க என்ன

0: போவீங்க? இந்த மாதிரி டைமோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணனும், வொர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியூர் எங்கனா போறணும், எங்க போவீங்க?
1: பீச்சிங் போனா தேவனாம்பட்டினம் போவோம். சாதினா ஒரு முள்ளுவடைய அதுக்குள்ளார மணப்பட்டிக்கு போவோம். அதோட கோயில் சிதம்பரம் அந்த மாதிரிதான் போவோம்.
0: ஃபேமிலியோட போனோம்னா அடைய கிளம்பிக்கு போவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. உங்க ஊர்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு பிளேஸ், இந்த பிளேஸ் போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், அது கோயில் ஆகட்டும் எதனா, என்ன என்ன பிளேஸ் சொல்லுவீங்க?
1: அரலூர்.
0: அரலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்க ஊர்ல கேக்குறேன், ஆராய்ச்சி குப்பத்துல இந்த இடத்துக்கு ஒரு நிலம் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு கோயில் ஆகட்டும், இல்ல திருக்கல் ஆகட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரினா என்ன பிளேஸ் சொல்லுவீங்க? இப்படி ஒரு ஃபன் மொமெண்ட் நான் காலையில எதிர்பார்க்கல. எனக்கு ரிலாக்ஸா ஃபீல் பண்றது இந்த சோஃபா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க சொல்லும் போது சிரிப்பா இருக்கு. உஷாராணியா மாட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆராய்ச்சி கல்வி பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. ஒரு 30-40 வருஷம் இந்த ஊர்ல வந்து இருந்திருக்காங்க. அதாவது திண்டிவனத்துல பிறந்து இந்த ஊர்ல வந்து ஆராய்ச்சியத்தை பத்தி நமக்காக இன்னைக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றிமா. தேங்க்ஸ் கூட பொறிவா தான் வருது. நேர்களே நீங்களும் ஒரு சாங் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இன்னும் ஆராய்ச்சி குழுத்த பத்தி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்ககிட்ட பேசிடலாம். கேட்டுருங்க தேசம் ரெயின்போ 102.8 என்று முங்கள் மனதோடு.
2: நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் வாரிசு திரைப்படத்தில் பாடல் உங்களுக்காக.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: புதுவை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 8:43, 31 மணித்துளிகள்ல சின்ன ஆராய்ச்சி குப்பத்துல இருந்துதான் நம்மளுடைய ஆர்ஜி ஜனா கனெக்ட் ஆயிருக்காங்க. வாங்க அவர்கிட்ட பேசலாம்.
3: ஆராய்ச்சிக்கு போகும் பகுதியில்தான் இன்னைக்கு நம்ம புதுவை ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னதான் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அங்க இருக்க மக்கள் அவங்க ஊரை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எங்க ஊர்ல வந்து ஃபேமஸான விஷயங்க. இந்த திருவிழாக்கெல்லாம் ஃபேமஸான விஷயங்க. இந்த நாள்லாம் சூப்பரா இருக்குங்க. இந்தந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்குன்னும் போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமைன்னே சொல்லலாம் இல்லையா. சோ அந்த வரிசையில நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கே ஒரு பெரிய சல்யூட்டே சொல்லிடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்க எல்லா ஊருமே நம்ம கவர் பண்ணி ஒவ்வொரு தெருக்கள் ஒரு ஊர்கள் அப்படின்னு போயிட்டு நம்ம ஆர்ஜே காலை வேளையில அங்க இருக்கவங்கிட்ட பேசிட்டு அது அந்த ஊர் மக்களுக்கு எப்படி ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸோ அதை விட ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஊர்ல போயிட்டு நம்ம ஆர்ஜி இந்த நம்ம புது நிகழ்ச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த ஊரை பத்தியும் அங்க இருக்க மக்கள் பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த வரிசையில அடுத்ததா ஒருத்தவங்க கிட்ட பேச போறோம். அவங்க யாரு, அவங்க என்ன ஊர்ல இருந்து இந்த ஊர் வந்திருக்காங்க, இல்ல பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊரா அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், அவங்க பேர்
4: என்னோட பேரு ஹிரோஷினி.
3: ஹிரோஷி பேருன்னு சொல்லும் போதே வந்து ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. ஹிரோஷினி யாரு உங்களுக்கு ஹிரோஷினி பேரு வச்சது?
4: எங்க மாமா வச்சாங்க.
3: ஏன் மாமா எனக்கு வந்து ஹிரோஷினி பேரு வச்சீங்க அப்படின்னு ஏதாவது பேர் காரணம் இருக்கா?
4: பேர் காரணம் வந்து இனிஷியலா வேற பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல ஜாதகம் பாக்குறதுல அதுல போகும்போது நமக்கு வடமொழி எழுத்துல பேர் வைக்கணும்னு சொன்ன காரணத்தினால அந்த டைம்ல என்ன பேர் யோசிச்சு யோசிச்சு அப்புறம் ஹிரோஷினின்னு
3: வச்சிருந்தாங்க. உடனே உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், எல்லாரும் ஹிரோஷினி கிடந்த ஹிரோஷிமா அப்படின்னு ஏதாவது கம்பேர் பண்ணி பேசுவாங்களா?
4: கண்டிப்பா நிறைய பிளாஷ்பேக்ஸ் இருக்கு. ஆக்சுவலா என்னோட ஸ்கூலிங்லயுமே சரி எல்லாம் ஹிரோஷிமா நாகசாகி அந்த நேம்ல இருந்தா இது வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் எப்படின்னா எங்க வீட்டுல இருந்து ஒரு ஒரு பிளாஷ்பேக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தாலாம் ஜப்பான்ல இருந்து அங்கிருந்து வந்ததுனால அந்த பேர் வச்சாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசினாங்க. அதாவது இது அப்புறம் சொல்ல நம்ப மாட்டாங்க, ஆனா நானும் அப்படியே விட்டுருவேன்.
3: ஜப்பான்ல இருந்து வந்தனே
4: நம்பி இருக்காங்க சொல்லுவாங்க. நீங்க நீ போயிருக்கியா அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு நம்ம க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டோம். யாராவது தேர்ட் பர்சன் கேக்குறாங்கன்னா நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன காலங்கள் இருக்கு.
3: ஜப்பான் காலாவே இவங்க வந்து முடிவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, மக்கள் வந்து ஹிரோஷிமா அப்படின்ற ஹிரோஷினின் பேர் வச்சதுக்கு கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஜப்பான் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. சரி, நீங்க என்ன ஒரு பிறந்த வளர்ந்து ஆராய்ச்சிக்குமா இல்ல வெளியூருங்களா? நீங்க
4: பிறந்து வளர்ந்தது ஆராய்ச்சி குப்பம் இல்லை, இப்போ மேரேஜ் தான் ஆராய்ச்சி குப்பம். பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க பெரிய கங்கனா குப்பம் தான். ரொம்ப நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஒரு 10 minutes தான் வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் டிராவல்னு வச்சுக்கோங்களேன்.
3: அந்த ஊர்ல வளர்ந்துட்டு இருக்க மாதிரிதான் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா?
4: நிச்சயமா. ஏன்னா
3: இப்ப வந்து கங்கனாங்குப்பம் சொல்றீங்க இல்லையா, கங்கனாங்குப்பத்துக்கும் ஆராய்ச்சி குப்பத்துக்கும் ஒரு 1 kilometer தான் நடுவில் இருக்கும், நடந்தே வந்துடலாம். ஸோ நீங்க வந்து மேரேஜ்க்கு முன்னாடி உங்க பிறந்த ஊர் வந்து கங்கனாங்குப்பம் சொல்றீங்க, இப்ப வந்து வந்திருக்க ஊர் வந்து ஆராய்ச்சி குப்பம். சோ இதனால வந்து மிஸ் பண்றீங்களா உங்க சொந்த ஊர் ஏதாவது?

0: போயிட்டு எப்படி ஒர்க் பண்றீங்க
1: ஒர்க்ன்றது வந்து அங்க வீட்டுல இருக்கும்போது அதேதான் சேம் டைமிங் பிக்கப் வந்து அப்பா டிராப் பிக்கப் டிராப் அப்பா பாத்துக்கிட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் பாத்துக்கிறாங்க பிக்கப் டிராப் டைமிங்ல சேஞ்சஸ் இல்ல வெறும் டிரைவர் தான் சேஞ்ச்
0: இந்த ஊர்ல இருந்து வந்த உடனே நீங்க நினைச்சிருக்கலாம் நம்ம ஒர்க் பிளேஸ் பக்கத்திலேயே ஊர் வந்து மேரேஜ் ஆயிருந்தா நல்லா இருக்கும். ஆனா நம்ம ஊர் வந்து பக்கத்திலே தான் இருக்கு, அதனால டைமிங் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது உங்க ஊருக்கும் இந்த ஊருக்கும். நீங்க இந்த ஆராய்ச்சி கூப்பத்துல வந்து நம்ம ஊரோட இந்த ஊர் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா இந்த ஊர்ல ஆராய்ச்சி கூப்பத்துல என்னென்ன விஷயங்களா நீங்க பார்த்து ரசிச்சிருக்கீங்க?
1: பார்த்து ரசிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ உச்சிமேட்லயுமே இதே மாதிரிதான் வயல் நிலங்கள் நிறைய இருக்கும். இங்க என்ன அப்படின்னா நம்ம ஒரு சில டைம்ல மயில் எல்லாம் இங்க பாக்க முடியுது. உச்சிமேட்ல அந்த அளவுக்கு மயில் எல்லாம் பார்க்க முடியாது, சத்தம் கேட்கும் தூரமா இருக்குமே தவிர்த்து நம்ம பார்க்க முடியாது. இங்க நிறைய வயல்ல வந்து மயில் நெய்யறது அதெல்லாம் இங்கேயே பாக்கலாம், பார்த்து சில டைம் அழகா இருக்கும். அதனால
0: ஆராய்ச்சிக்கு இப்ப வந்தீங்கன்னா மயில் மேயறதெல்லாம் கண்டிப்பா பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன டைம்ல மயில் வந்து மேயறதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க ஊர்ல?
1: ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ அந்த சைட்ல எல்லாம் நிறைய பாகூர்ல இருந்து வருமூர்ல இருந்தே பாக்கலாம். நிறைய வயல் மீன் நிறையவே இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கூட மயில்கள் கூட்டம் கூட்டமா இருக்கு.
0: அளவும் வந்து இந்த பகுதியெல்லாம் மயில் அப்படி இந்த குயில் அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கு, ஏரிகள் ஓடைகள் அப்படின்ற போது மரங்கள் அப்படின்லாம் இருக்கிறதுனால இங்க நிறைய எக்கச்சக்கமான இந்த வனவிலங்காகட்டும் அது மட்டும் இல்லாம இந்தந்த குருவிகள் வகைகள் அப்படின்றதெல்லாம் இந்த சிட்டி எல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனா அங்கெல்லாம் இந்த ஆராய்ச்சி குப்பம் பாகூர் வட்டி இல்ல பரிக்கல்பட்டு மேல் பரிக்கல்பட்டு இந்த ஏரியெல்லாம் நல்ல நீர் வளங்களோட இருக்கிறதுனால இந்த கொக்கு பறவைகள் இந்த மாதிரி நிறையவே இங்க வந்து விவசாய நிலங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட சூப்பரான ஊர் தான் நம்ம ஆராய்ச்சி குப்பம். சரி, நீங்க ஆராய்ச்சியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கறேன். உங்களுக்கு அதாவது உச்சி மாதிரி கங்கனாங்கம்பம் நீங்க பிறந்த ஊர்னு சொல்றீங்க, ஆராய்ச்சிக்கு போய் நீங்க கல்யாணம் ஆகி வந்த ஊர்னு சொல்றீங்க, ரெண்டு ஊர் எந்த ஊர் உங்களுக்கு பிடிக்கும் சொன்னா எந்த ஊர் சொல்லுவீங்க?
1: உச்சிமேடுதான் பிடிக்கும் சொல்லுவேன்.
0: பக்கத்துல வந்து அவங்க மாமியாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க, என்ன சொல்றாங்க ஆன்சர் சொன்னா என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்க உங்களுக்கு வந்து ஆராய்ச்சிக்கு போய் பிடிச்சிருக்கு, உச்சிமேடு பிடிச்சி சொல்றீங்க. உச்சிமேடுலயும் பீச் எல்லாம் இருக்கு இல்லையா? பாண்டிச்சேரியிலயும் பீச் இருக்கு, ராக் பீச் இருக்கு, கடலூர் சில்வர் பீச் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பீச்னா என்ன பீச் சொல்லுவீங்க?
1: நான் உச்சிமேடு பீச் தான் சொல்லுவேன், ஏன்னா மற்ற இடங்கள் எல்லாம் வந்து போனோம்னா எனக்கு கூட்டம் அதெல்லாம் இருக்கும். நம்ம உச்சிமேடு பீச்ல நம்ம போனோம்னா நமக்கு ஒரு பிரைவசி இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ் நாங்க வீட்டுல இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே கொஞ்சம் சாப்பிடுவோம். அப்புறம் நம்ம இந்த அங்க வந்து மெட்டிகிளின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, அதை பிடிச்சி எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிடுவோம்.
0: நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஆராய்ச்சி குப்பத்தை பத்தியும் அவங்கள பத்தியும் அவங்க பிறந்த ஊரை பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ நம்ம பொதுவு நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆராய்ச்சி குப்பத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்க முடியுது. சோ நீங்க வேலை நிமித்தமாக இல்ல வெளியூர் போகும்போது இந்த ஆராய்ச்சி குப்பம் இந்த கடலூரோ இல்ல பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஆராய்ச்சி குப்பம் ஊரையும் வந்து இந்த மயில் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ இதோட ஷோவோட என் டைமுக்கு வந்தாச்சு. சோ மீண்டும் ஒரு நம்ம பொதுவு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் ஆர்ஜே ஜெனா. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று உங்கள் மனதோடு.
2: தேங்க்யூ ஜெனா. ஸோ சின்ன ஆராய்ச்சி குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில் கண்டிப்பாக யாருமே வந்து இந்த ஊரை மறக்க முடியாத அளவுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ நிகழ்ச்சி நிறைவாக பாடல் வரது கேட்கலாம் வாங்க, கூலி திரைப்படத்திலேருந்து. அதுக்கு நான் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால் நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு மூணு பேர் கிடைச்சாங்க. அந்த மூணு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் மூணு பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் மூணு பேருக்கும் மூணு மாத கால அவகாசம் தர்றேன். நீங்கள் இப்போ போகலாம், மூணு மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த மூணு மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். மூணு பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. மூணு மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த மூணு மாத காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க அப்படின்னார். முதல்ல ஒருத்தன் எழுந்திருச்சு நின்னான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன். கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பாக்கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தாங்க அந்த பணம்

0: அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் ரெண்டாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிப்போக்கர்கிட்ட நாலஞ்சு திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன். அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளை எல்லாம் மீட்டு அந்த வழிப்போக்கர்கிட்ட ஒப்படைத்தேன். அவரை பத்திரமாக அழைச்சிக்கிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நான். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக மூணாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போய்கிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிகிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம், அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும், அவ்வளவு பள்ளம். அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தான். நான் உடனே அவங்ககிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும். அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த மூணு பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த மூணு பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். ரெண்டாவது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி. ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சுருக்கான். அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும். ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மால் செய்ய முடியறதில்ல, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலைப்பாதை மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்பேன் அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா, எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். குடியரசுத் தலைவர் மாளிகையின் முன்புறத்தில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் PBG சோல்ஜரத்தான் ஓட்டப்பந்தயத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கொடியசைத்து தொடக்கி வைத்தார். உண்மையான நாயகர்களான இந்திய ஆயுதப்படையினருக்கு ஆதரவளித்தல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்ட இந்நிகழ்வு நாட்டின் வீரர்களின் அர்ப்பணிப்பு, தைரியம் மற்றும் தியாகத்திற்கு அஞ்சலி செலுத்துவதோடு குடிமக்கள் தங்கள் தீவிர பங்கேற்பின் மூலம் அவர்களுடன் தங்கள் ஒற்றுமையை கடைபிடிப்பதை ஊக்குவிப்பதாக இருந்தது. கிளாஸ்கோவில் நடைபெறும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் 55 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஜடுமணி சிங் மாண்டெங் பாமிற்கும், ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சுபம் ஜூயலுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று பிங்காலி வெங்கையாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட இயக்கத்திலும் பல்வேறு அறிவு துறைகளின் வளர்ச்சியிலும் அவரது பங்களிப்பு இந்தியர்களுக்கு என்றென்றும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு அமித்ஷா சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாத்து பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பன்னிரு திருமுறைகள் திருச்செந்தூர் தல புராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ் மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டுள்ளார்.

தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். உங்களுடைய விருப்ப பாடல்களை பிளே பண்ண ரெடியா வந்திருக்கு. நான் உங்க அன்பு சுகு ஆர்ஜே வெற்றி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல் எஃப்எம் பிரைன் போல கேட்கணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. உங்கள் ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுடைய பேர், ஊர் அண்ட் தென் உங்களுக்கு பிடித்த பாடலை டைப் பண்ணிவிட்டு 7598510505 எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணி எஃப்எம் பிரைன் போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் பாடலாம் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் சீக்கிரமாக சென்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பாடல் எஃப்எம் பிரைன் போல கேட்டு என்ஜாய் பண்ண. ஸோ நிகழ்ச்சியின் தோகமாக பாடல் கேட்க போகிறோம். அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து கத்தாழ கண்ணால் அப்படின்ற சாங்கை கேட்டிருக்காரு நாகர்கோயிலிருந்து மந்திரமுத்தி. ஸோ அவருடைய சாங்கை கேட்டலாம். ஸோ உங்களுடைய பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி சொல்லிட்டேன். ஸோ ஃபோன் எடுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் 7598510505 எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எஃப்எம் பிரைன் போல.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நேரம் 9:52 நிமிஷம். வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணியிருக்காங்க. தேட்டக்குடியிலிருந்து செல்வராசு, பாலாஜி, சரவணபாலன் மற்றும் கல்யாணி செல்வராசு. ஸோ அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து கேட்டலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்க போறோம். அற்புதம் திரைப்படத்திலிருந்து. ஸோ இந்த பாடலை விருப்ப பாடலை கேட்டு வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணியிருக்காங்க ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா கல்லூரிலிருந்து. ஸோ அவங்களோட விருப்ப பாடலை கேட்டலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு
1: நன்னிலம் நாராயணன் அவருக்கு விரும்பி கேட்டிருக்க பாடல் ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து கேட்டலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக். இது ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் படி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்க போறோம். ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க.

0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருச்சிருக்க நிகழ்ச்சி வாட்ஸ்அப் படி நேரு வருவோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். சீதாராமம் திரைப்படத்திலிருந்து கண்ணுக்குள்ளே கரைந்த நிலவு அப்படின்ற பாடலை கேட்டிருக்காங்க. யார் யாருன்னா மகேந்திரன், மனோ, சோபனா, திகழனியன், திகழிசை, சுரேந்தர், காயத்ரி, நிலிகுப்தலேருந்து. ஸோ அவங்களோட விருப்ப பாடலை கேட்டலாம் நிகழ்ச்சியில்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்க போறோம். பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு குரூப் கேட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவிகாபுரத்துல இருந்து வீரமணி, அப்புறம் இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா வடலூர்ல இருந்து மேரி ஃபாத்திமா மற்றும் எலிசபெத். ஸோ அவங்களோட விருப்ப பாடலை கேட்டலாம்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட்.

0: திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நேரம் திறந்து வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் விருப்ப பாடல் கேட்டுதாங்க, பட் எல்லாரோடைய பாடலையும் நிகழ்ச்சியில் ப்ளே பண்ண முடியல. ஸோ சாரி. ஸோ நிகழ்ச்சியில் ப்ளே பண்ண முடியாதவங்களோட லிஸ்ட்டு சொல்கிறேன். அண்ட் தென் ஒருவேளை நீங்கள் மகளிராக இருந்தீங்கன்னா 1-2 இருக்கு மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம் ஃபோன் பண்ணி. ஸோ அப்படி முடியல அப்படின்னாலும் ஈவினிங் 6:20 மனம் இருந்த நிகழ்ச்சியும் உங்களோட விருப்ப பாடலை ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்டு போட முடியாதவங்க லிஸ்ட் கொஞ்சம் படிக்கிற முடிஞ்ச அளவுக்கு. ஸோ சூரியமூர்த்தி சென்னையிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான், தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டிலேருந்து செந்தில்குமாரன், கோவை மாவட்டம் புதூர்லேருந்து சிவசுப்பிரமணியம், ராதன் பிரியா தேனி மாவட்டத்திலேருந்து, பொன்னியம்மன் மேடு வண்ணகணேசன், சுகன்யா பரத் சென்னை, தேனி மாவட்டம் பனைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணன் முத்துலட்சுமி ரிதன்தாசன், கள்ளக்குறிச்சியிலிருந்து சரவணன் அமுதா கார்த்திகா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன், புதுச்சேரி கோந்தன்பேலேருந்து பாலமுருகன், தாராபுரத்திலிருந்து துரைராஜ் பேபி அம்பிகா, கதிரவன் கொளஞ்சிநாதன் மணிசேகர் வளவனூர் மற்றும் பரத பாண்டியன், பட்டாளம் ரமேஷ், முத்துரசநல்லூர்லேருந்து நவீன் சுந்தர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் விருப்ப பாடல் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களோட விருப்ப பாடல் ப்ளே பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு சிலருடைய பாடல் தான் ப்ளே பண்ண முடிஞ்சு. ஸோ தொடர்ந்து கேளுங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: बोर्ड होगा, ईपीएफओ और ईएसआईसी को इसमें कंटिन्यू रखा गया है। और जो ये सारे चीज़ें प्रोविडेंट फंड, इंश्योरेंस, मैटरनिटी बेनिफिट्स और वेलफेयर स्कीम्स को कवर करेंगे। सो इसमें भी दो अथॉरिटीज बनाई गई हैं, कंपिटेंट अथॉरिटीज और अपेलेट अथॉरिटीज, जो ग्रेचुटी से संबंधित समस्याओं को सुनेंगी और सुलझाएंगी। इसमें भी सेम इंस्पेक्टर कम फैसिलिटेटर का सेम सिमिलर प्रोविजन है और अपेलेट अथॉरिटी भी इसमें अलग से दिया गया है कि जो ये जो बेनिफिट्स होंगे वो अपेलेट अथॉरिटी, अगर मान लीजिए आप सेटिस्फाई नहीं हैं इंस्पेक्टर के इंस्पेक्शन रिपोर्ट से या किसी से, तो आप अपेलेट अथॉरिटी में अपील कर सकते हैं। ये ओएसएच कोड एक इम्पोर्टेंट कोड है कि जो आपका जो वर्क प्लेस है, बेसिकली ये आपको एक प्रिवेंटिव प्रोटेक्शन देता है कि आपका वर्क प्लेस कैसा होना चाहिए, उसके लिए आपने किस प्रकार की सावधानियाँ रखनी चाहिए, वर्कर के हजार्ड्स को आप कैसे आप कम कर सकते हैं, ये पर्टिकुलर कोड उस बारे में बात करता है। तो इसमें भी इंस्टीट्यूशनल मैकेनिज्म दिया गया है, नेशनल लेवल का बोर्ड बनेगा एडवाइजरी बोर्ड, उसी तरह स्टेट लेवल का भी एडवाइजरी बोर्ड बनेगा। इसमें इम्पोर्टेंट जो प्रोविज़न है, सेफ्टी कमेटी एक बनेगी उन ऑर्गेनाइजेशन में जो 500 से ज़्यादा वर्कर्स हैं जहाँ पे, और माइंस के लिए अलग से सेफ्टी कमेटी बनेगी, क्योंकि माइंस में अलग तरह का हजार्ड्स है और बाकी इंडस्ट्री में अलग तरह का हजार्ड्स है, तो दोनों के लिए अलग अलग तरह की कमेटीज़ का प्रावधान किया गया है, जो वर्कर्स जिस एनवायरनमेंट में काम कर रहा है उस एनवायरनमेंट को किस प्रकार से सुरक्षित बनाया जाए। और इसमें डेजिग्नेटेड अथॉरिटीज और अपेलेट अथॉरिटीज का सिमिलर प्रोविजन है जैसे आप पिछले कानूनों में देख रहे हैं। इंस्पेक्टर कम फैसिलिटेटर का भी सेम ही इसमें प्रोविजन है, मतलब आप देखेंगे कि बाकी तीन कोड में और इंडस्ट्रियल रिलेशंस कोड जो एक बड़ा एम्बिट है, और बाकी तीन कोड में इंस्पेक्टर कम फैसिलिटेटर के जरिए आप प्रिवेंटिव चीज़ों को कर लेंगे इनकी इंस्पेक्शन रिपोर्ट के हिसाब से।
1: You were listening to a talk on grievance redressal and institutional mechanism in India's new labor codes by Govind Ram, Deputy Secretary, Ministry of Labor and Employment. This talk was part of a webinar organized by the Department of Justice.
2: நேர்கிறதை கேட்டது சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யோகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 4.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
2: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். கிளாஸ்கோவில் நடைபெறும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தாண்டுதல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற செல்வப்பிரபு திருமாறனுக்கும், ஆடவர் மும்முறை தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பிரவீன் சித்திரவேலுவுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சைடோவ் பக்தியோர் ஒடிலோவிச் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 15.4% அதிகம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தி வருவாய் 144,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும், இது 10.1% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காட்சியில் தந்திருக்கும் நேயர்களுக்கு இனி ஒரு காலை வணக்கம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தீபா. ஸோ இன்றைக்கி நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டைட்டில்ஸ் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய இந்திய மாநிலங்களுக்கு, சிட்டிஸுக்கு நிறைய நிறைய ஸ்பெஷல் டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து கலெக்டிவாக கொண்டு வந்திருக்கோம் கெட் செட் கோ நிகழ்ச்சியில். ஸோ எல்லாருமே பி ரெடியாக இருங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271176 போச்சு, மற்றும் 2275230. சரி, ஓகே, ஸ்பெஷல் டைட்டில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் சொல்லிடலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சோ கெட் செட் கோ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவின் ட்வின் சிட்டி, சரிங்களா, இரட்டை நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிட்டிஸ் எது அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ண போறீங்க. இந்தியாவின் இரட்டை நகரம் ட்வின் சிட்டிஸ் எது அப்படின்னு நீங்க கால் பண்ணலாம். 2271176 மற்றும் 2275230. ஸோ உங்களுக்காக சூப்பரேட் சாங் வருது. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சி எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. சந்திரமுகி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம் வாங்க.

0: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 10:09. 9 துளிகளில் நம்ம வந்து லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறோம். இந்தியாவின் இரட்டை நகரம் பிரின்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நகரங்கள் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
1: இனிய நாட்களை வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: ஆமா, இந்தியாவுடைய ட்வின் சிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்தியாவுடைய ட்வின் சிட்டி அப்படின்ட்டு ஹைதராபாத் அண்ட் செகந்திராபாத் இதுதான் குறிப்பிடுவாங்க ட்வின் சிட்டி அப்படின்ட்டு.
0: சூப்பர் சூப்பர், சரியான விடை கொடுத்திருக்கீங்க. நன்றி பாராட்டுகள்.
1: Thank you so much, ma'am.
0: Thank you. So, வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் சரியான விடை சொல்றாரா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, அவரோட லைன் கட் ஆயிடுச்சு. சோ இந்தியாவின் இரட்டை நகரம் ட்வின் சிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஹைதராபாத் அண்ட் செகந்திராபாத் தான். சோ ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ரெண்டுமே வந்து மோரார்லஸ் அந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனாலையும், அதே சமயத்தில் வந்து அதோடைய பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்கிது. ஒரே ஒரு லேக், ஹுசைன் சாகர் லேக் அப்படின்றது மட்டும்தான் அதை செப்பரேட் பண்ணுது. மற்றபடி எல்லா வளர்ச்சிகளையும் எல்லா இதுங்களிலையுமே வந்து ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இரட்டை நகரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹைதராபாத் அண்டு செகந்திராபாத் அப்படின்ற சிட்டிஸ் சரிங்களா. ஸோ அடுத்ததான் நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியோட அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்பெஷல் டைட்டில்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் ரெண்டாவது க்வெஸ்சன், இந்தியாவின் மகிழ்ச்சியின் நகரம், ஸோ சிட்டி ஆஃப் ஜாய் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230. சரிங்களா, இந்தியாவின் மகிழ்ச்சியின் நகரம் எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கால் பண்ண போகிறீங்க. எஃப்எம் ரெயின்போக்கு உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாமாங்க. கந்தசாமி திரைப்படத்துலேருந்து

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரி ஹர சூரியகர்.
1: நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்கலாம். இந்தியாவின் மகிழ்ச்சியின் நகரம் சிட்டி ஆஃப் ஜாய் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில ஆன்சர் சொல்றதுக்காக நேர் வந்திருக்காங்க, யார் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கும் ராஜகோபால் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க சார், உங்களுடைய ஆன்சர் நம்ம செக் பண்ணிக்கோ.
1: மகிழ்ச்சி நகரம் வந்து கொல்கத்தா மேடம்.
0: கொல்கத்தா, சூப்பர் சூப்பர், சரியான விலை கொடுத்துருக்கீங்க, நன்றி, பாராட்டுக்கள்.
1: நன்றிங்க, நன்றி.
0: ஓகே, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து நம்ம லைவ்ல இருக்கோம்?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கு கலைவாணி மேடம், சொல்லுங்க, ஆன்சர் செக் பண்ணிரலாம்.
2: கொல்கத்தா மேம்.
0: கொல்கத்தா, ஏன் அப்படின்னு தெரியுமா?
2: தெரியல மேம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், கரெக்டான விடை சொல்லிருக்கீங்க, நன்றி, பாராட்டுக்கள். ஓகே, கொல்கத்தா அப்படின்றது சரியான விடை. சிட்டி ஆஃப் ஜாய், மகிழ்ச்சி நகரம் அப்படின்னு நம்ம எதனால சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து மேற்கு வங்கத்தின் தலைநகரான கொல்கத்தா வந்து தன்னுடைய துடி துடிப்பான அந்த கலாச்சாரம், கலை மற்றும் இலக்கியத்தின் மீது இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஈடுபாடு, அப்புறம் மக்களுடைய மன உறுதி, அந்த ஸ்ட்ராங், அப்புறம் வந்து அவங்களுடைய அன்பு பண்பு, இது எல்லாத்தையுமே ஒரு கலெக்டிவா ஒரு சர்வேல வந்து எடுத்து, ஸோ இது எல்லாமே நிறைய மார்க்ஸ் இருந்ததுனால மகிழ்ச்சியின் நகரம், ஸோ கண்டிப்பா இது ஒரு சிட்டி ஆஃப் ஜாயா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொல்கத்தா அப்படின்ற நகரத்துக்கு மகிழ்ச்சியின் நகரம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆன்சரை கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. சோ நம்மளுடைய நிகழ்ச்சியோட அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அரபிக் கடலின் ராணி, அரபிக் கடலின் ராணி யார்? சோ இதுதான் நீங்க கண்டுபிடிச்சு கால் பண்ண போறீங்க. 2271760 மற்றும் 2275230. சோ நம்ம வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் டைட்டில்ஸ் வந்து அதே ரிலேட்டடான க்வெஸ்சன் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் கெட் செட் கோ நிகழ்ச்சியில. சோ அரபிக் கடலின் ராணி யார் ஆன்சர் கண்டுபிடிச்சு நீங்க கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின் போக்கு. சோ உங்களுக்காக ஒரு ஹிட் சாங் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன், என்ன சாங் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்களே வந்து கெஸ்ட் பண்ணுங்க பாக்கலாம். சரி, ஓகே, உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டேன் ட்ரை பண்ணுங்க.

0: ஸோ நம்ம பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நேர் வந்து லைன்ல வந்துட்டாங்க. ஸோ அவர் வந்து சரியான விடை சொல்றாரா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கோம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், ஆடி பாலத்துல இருந்து பல்ராம் பேசுறேன் மேடம்.
0: ஓகே பல்ராம் சார், நீங்க வந்து எதுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க? மகிழ்ச்சி நகரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இப்ப சிட்டி ஆஃப் பர்ல்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அரபிக் கடலின் ராணி அப்படின்னு கேட்டிருந்தோம். அரபிக் கடலின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சோ நிகழ்ச்சியில நீங்க எதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க? அரபிக் கடலின் ராணி யார் அப்படின்னு கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின் போக்க 2217650 2272530. சோ உங்களுக்காக என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சோ உங்களுடைய ஃபேவரட் ஷோவான ஃபேவரட் பாடலான வல்லவன் திரைப்படத்துல என்ன பாடல் கொடுக்க வரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: கெட் இட் கோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 10:26, 50 மணித்துளிகள் ஆயாச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தோம் அரபிக் கடலின் ராணி அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். ஸோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு
2: பாபு சார், சொல்லுங்க, ஆன்சர் என்னன்னு செக் பண்ணி.
3: அரபிக் கடலின் ராணி அழைக்கப்படுது கொச்சின் மேடம்.
2: வாவ் வாவ், தூத்துக்குடி ஒரு துறைமுகத்துல இருந்து ஒரு கொச்சி துறைமுகத்துக்கு நீங்க ஆன்சர்
3: பண்ணீங்க.
2: ஓகே, சூப்பர், தேங்க்யூ, நன்றி. சரியான விலை கொடுத்திருக்காங்க. சோ அரபிக் கடலின் ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய துறைமுகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொச்சின் தான். சோ பிகாஸ் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு புகழ்பெற்ற துறைமுகமாக நம்ம கேரளால இருந்து விளங்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த மசாலா வர்த்தகம் தான். 14th century முதல் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில ஒரு நறுமணமான பொருட்கள் வர்த்தகம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது கொச்சி துறைமுகத்தை சொல்லலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரலாறு கொஞ்சம் திருப்பி பார்க்கும்போது 1341 ஏற்பட்ட ஒரு பெரும் வெள்ளத்தால முசிறி அப்படின்ற ஒரு துறைமுகம் வந்து அழிந்ததுக்கு அப்புறம் இது ஒரு முக்கிய சர்வதேச வர்த்தக நகரமாக வளர்ந்து இப்ப அரபிக் கடலின் ராணி அப்படின்னு வந்து பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த கடல் வழி செல்வாக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதனாலையுமே இந்த துறைமுகம் வந்து ஃபேமஸ் ஆச்சு. இந்த அரபியர்கள், சீனர்கள் மற்றும் ஐரோப்பிய வணிகர்களை வந்து ஈர்த்த ஒரு முக்கியமான

0: துறைமுகமா இது இருக்கு. சோ ஆன்சர் வந்து மறுபடியும் நம்ம செக் பண்ணிடலாம். அரபிக் கடலின் ராணி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய துறைமுகம் வந்து கொச்சின். ஸோ நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியோட அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து நம்ம இரட்டை நகரங்கள் பார்த்துட்டோம், மகிழ்ச்சியான நகரம் ஜாய், சிட்டி ஆஃப் ஜாய் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஒரு துறைமுகம் பார்த்துருக்கோம், அடுத்ததான் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சிட்டி இருக்கு. ஸோ சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளின் நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி பற்றி நீங்கள் சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணிங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230. கனவுகளின் நகரம், இந்தியாவின் கனவுகளின் நகரம் அப்படின்னு ஸ்பெஷல் டைட்டில் பெற்ற சிட்டி எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணலாம். உங்களுக்காக பாடல் வருது கேட்கலாம் வாங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலேருந்து, அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: கனவுகளின் நகரம் அழைக்கப்படக்கூடிய ஊர் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். வரக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். ஹலோ
0: ஹலோ
1: வணக்கம். கேக்குதா? கேக்குது.
0: ஓகே சொல்லுங்க சார், உங்களுடைய பேர் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க.
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: வாவ் வாவ் ஐயப்பன் சார், சொல்லுங்க ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா?
1: மும்பை.
0: மும்பை, சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்டான விடை கொடுத்துருக்கீங்க, நன்றி பாராட்டுக்கள்.
1: நன்றி.
0: ஓகே, சோ அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் கரெக்டான விடை கொடுத்துருக்கிறாரு, மும்பை அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏன்பா, ஏன் மும்பைக்கு மட்டும், ஏன் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அந்த க்வெஸ்சன் நம்ம ரேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு மூன்று வகையான ஆன்சர்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்கேதான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய திரைப்படத்துறையான பாலிவுட் இருக்கு. அதே சமயத்துல இந்தியாவின் முக்கிய பங்கு சந்தை மற்றும் நிறுவனங்கள் இங்க இருக்கு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய லட்சியங்களைய வந்து வெல்றதுக்காக இந்த ஊரை நோக்கி வராங்க. அப்ப இது கனவுகளின் நகரம் தானே? ஓகே, யாரெல்லாம் வந்து ட்ரீம் ஆஃப் சிட்டி அப்படின்னு மும்பை அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம், அவங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியோட அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் வெள்ளை நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிட்டி எது? ஸோ இந்தியாவின் வெள்ளை நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிட்டி எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கால் பண்ண போறீங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230. ஸோ இன்னைக்கு நம்ம கெட் செட் கோல வந்து ஸ்பெஷல் டைட்டில்ஸ் அப்படின்ற இதில் தான் வந்து நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து வெள்ளை நகரம் அழைக்கப்படக்கூடிய சிட்டி எது அப்படின்னு கால் பண்ண போறீங்க. உங்களுக்காக தீபாவளி திரைப்படத்தின் பாடல் கேட்டேன், ஷேர் பண்ணுங்க.

0: உதய்பூர்
1: சூப்பர் சூப்பர் சரியான விடை கொடுத்திருக்கீங்க, நன்றி பாராட்டுகள். ஏன் அப்படின்னு தெரியுமா?
0: அதாவது அங்க இருக்க வீடுங்க அந்த பில்டிங் எல்லாம் பளிங்கு கல்ல செஞ்ச மாதிரி.
1: ராஜஸ்தான் மாநிலத்தில் கூடிய உதய்பூர் தான் வந்து வெள்ளை நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன், வை பிகாஸ் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அரண்மனைகள் மற்றும் வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து வெள்ளை நிற பளிங்கு கற்களால சுண்ணாம்பு வர்ணத்தால கட்டப்பட்டிருக்கிறதுனால இந்த பேர் வந்திருக்கு. சோ அதே சமயத்துல ஏன் அந்த வெள்ளையை வந்து சூஸ் பண்ணாங்க, வெள்ளை பளிங்கு கற்களை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேவார் அரசர்கள் இருக்காங்க இல்லையா, வெள்ளை நிறத்தை வந்து தூய்மையுடைய அடையாளம் அப்படின்னு கருதி தன்னுடைய அரண்மனைகள்ல இந்த வெள்ளை வெண்ணிற பளிங்கு கற்களால வந்து கட்டினாங்க. அதே சமயத்துல ராஜஸ்தான் நம்ம சொல்லும் போதே அப்போ வெயில் சுட்டெரிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதனால அந்த வெயிலின் தாக்கத்தை வந்து குறைக்கணும் இல்லையா, அப்ப ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காகவும் இந்த வெள்ளை நிறம் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. அதே சமயத்துல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிச்சோலா அப்படின்ற ஒரு லேக் அங்க இருக்கு, இது வந்து இயற்கையால உருவானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து உதய்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு செயற்கை நன்னீர் ஏரி சரிங்களா. அந்த ஏரியில காணப்படக்கூடிய இந்த வெண்ணிற கற்கள் வந்து ஜொலிக்கிறதுனால கூட இந்த உதய்பூரை வந்து நம்ம வந்து வெள்ளை நகரம் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இப்ப நீங்க மறக்க மாட்டீங்க இல்லையா. சோ இருந்தாலும் லைஃப்ல நம்மளுடைய ஒன் டைம் ஆகுது இந்த ராஜஸ்தான் போட்டு இந்த உதய்பூரை வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க. சோ அதோட அழகுல நீங்க கண்டிப்பா வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஓகே, நம்மளோட நிகழ்ச்சி பாடல் உங்களுக்காக வருது பஞ்சதந்திரம் திரைப்படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியோட கேள்வி உங்களுக்காக. சோ என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்பெஷல் டைட்டில்ஸோட வரிசையில அடுத்ததா கார்டன் சிட்டி, இந்தியாவின் கார்டன் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அது எந்த சிட்டியை வந்து அழைக்கிறோம் சரிங்களா. சோ தோட்டங்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட

இது எது. ஸோ கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770. ஸோ ஸ்பெஷல் டைட்டில்ஸ் அப்படின்ற வரிசையில் வந்து நம்மளா கேட்ட கேள்வி, தோட்டங்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிட்டி எது நம்மளுடைய இந்தியாவில் அப்படின்னு கண்டுபிடிச்சு கால் பண்ண போறீங்க. பஞ்சதந்திரம் திரைப்படத்தில் பாடல் உங்களுக்காக. நேரம் பார்த்தீங்கன்னா 10:43 46 மணி தொலைக்குது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் 10:50, 5 மணித்துளிகளில் நம்ம கேட்டிருந்தோம். ஸ்பெஷல்ஸ் டைட்டில்ஸ் என்ற வரிசையில் வந்து கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டோம். இந்தியாவின் தோட்டங்களின் நகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி வரக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முகசுந்தரம்.
1: ஓகே சண்முகசுந்தரம் சார், சொல்லுங்க ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிடலாம்.
2: கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா வந்து பெங்களூர்.
1: பெங்களூர் சரியான வழி கொடுத்துருக்கீங்க, ஏன் அப்படின்னு சொல்லுங்க. தலைநகரான இந்த நகரம் வந்து தன்னுடைய பசுமையான சூழல் மற்றும் ஏராளமான பூங்காக்கள், அப்புறம் அதே சமயத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய கிளைமேட், இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா வந்து சேர்த்துதான் வந்து இந்தியாவின் தோட்டங்களின் நகரம் அப்படின்னு வந்து பேர் வாங்கியிருக்கு. சோ இந்த பூங்காக்கள்னா நிறைய சொன்னோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா இந்த லால்பாக் தாவரவியல் பூங்கா மற்றும் கோப்பன் பூங்கா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பூங்காக்கள், ரொம்ப பழமையான பூங்காக்களும் இருக்கு. ஸோ அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச், இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதன் காரணமாக தான் வந்து பெங்களூர் வந்து தோட்டங்களின் நகரம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாரும் மறக்க மாட்டீங்க. ஸோ இந்த செய்தியோட உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம் வாங்க, வில்லன் திரைப்படத்திலிருந்து. அதுக்கு நிறைய ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
5: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

சோ வலிக்கும் இந்த பாடலோடு நம்மளுடைய நிகழ்ச்சியும் நிறைவே பெறுது. அதே சமயத்தில் இன்னைக்கு நாம வந்து கேட்ட ஸ்பெஷல் டைட்டில்ஸ் அப்படின்ற கேட்டகரியில கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் ஆன்சர் பண்ண அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிறைய பேர் பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க, நிறைய பேர் சரியான ஆன்சர் கொடுத்தாங்க. வீட்டில் உட்காந்து இதுதான்ப்பா கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வந்து இந்த பாடலை இன்டர்ப்ட் பண்ணாமல் மறுபடியும் உங்களுக்காக கொடுக்குறோம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: பங்கல் மற்றும் ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பிங்காலி வெங்கையாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், பிங்காலி வெங்கையா ஒரு தலைசிறந்த சுதந்திர போராட்ட வீரர், உண்மையான காந்தியவாதி மற்றும் இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ள முதுகலை படிப்புகளுக்கான நீட் பிஜி 2026 தேர்வை சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் தொழில்நுட்ப உதவியுடன் நடத்துவதை உறுதி செய்வதற்கான ஆயத்த பணிகளை ஆய்வு செய்தார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சைடோ பக்தியோர் ஒடிலோவிச் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம். போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஆடவருக்கான 60 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற சச்சின் சிவாச்சுக்கும், ஆடவருக்கான 80 கிலோ குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற அங்கு

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்த நேரம் 12 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை ஒடிசாவிற்கு தனது 3 நாள் பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணத்தின் போது கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் தப்தபாணி ஆகிய இடங்களில் நடைபெறும் தொடர்ச்சியான கல்வி, கலாச்சாரம் மற்றும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவர் பங்கேற்க உள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஆடவருக்கான 90 கிலோவிற்கு மேற்பட்ட குத்துச்சண்டை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நரேந்தர் பெர்வாலுக்கும், ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கும் துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சியின் 84வது பதிப்பில் பங்கேற்றார். போதைப்பொருள் இல்லாத பாரதம் என்ற முன்னெடுப்பிற்கு ஆதரவாக புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் மாணவர்கள், உடற்பயிற்சி ஆர்வலர்கள், சைக்கிள் ஓட்டுநர்கள், குடும்பத்தினர் மற்றும் இளம் NCC மாணவர்கள் ஒன்றிணைந்தனர். நேற்று தொடங்கிய உலக தாய்ப்பால் வார விழா 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான ஆரோக்கியத்திற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெறுகின்றன. புதுச்சேரி உழவர்கரை வயல்வெளி நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை மற்றும் நாளை மறுநாள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை JJ நகர், NSC போஸ் நகர், தென்றல் நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, அன்னை தெரேசா நகர், மூலகுளம், கம்பன் நகர், தேவா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கந்திருக்கும் நேர்களுக்கு இனியதொரு மதிய வணக்கம். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் தீபா. ஓகே, வா, வண்டர்ஃபுல் டாபிக்கோட வந்திருக்கேன். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ சொல்லிடுறேன். ஸோ என்ன நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் ஆண்களின் அலட்சியம். ஸோ இந்த அலட்சிய போக்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த அலட்சியமான விஷயங்களை நீங்கள் எதில் இதுலலாம் வந்து காட்டுவீங்க? ஸோ நான் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் கேட்ட வரைக்கும் எதுக்கெலாம் நீங்கள் வந்து அலட்சியமாக இருப்பீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்றேன், சே நமக்கு தானே சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லையும், அதே மாதிரி ட்ரெஸ்ஸையே இவ்வளோ காஸ்ட்லியே நமக்கு வாங்கணும், சே கம்மியாக வாங்கிக்கோ கம்மி பட்ஜெட்டில் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து அலட்சியம் காமிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது அதிலலாம் நோ சான்ஸ்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆண்களின் அலட்சிய போக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது இதிலலாம் வந்து காமிப்பீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்க ஃப்ரம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2270

0: 5 2 3 0 சரிங்களா. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக வருது. அதுக்கு முன்னாடி டாபிக் சொன்னோடனே ஹாட் டாபிக் அப்படின்ற மாதிரி நம்மளோட நேர்கள் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓபனிங் பேட்ஸ்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: ஓகே சந்திரசேகர் சார், சொல்லுங்க. ஆண்களில் அழற்சிய போக்கு, இதுதான் நம்மளுடைய ஹாட் டாபிக் ஆஃப் திஸ் பேசுங்க தோழா நிகழ்ச்சியில. நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அலட்சியமா இருப்பீங்க?
1: அலட்சிய போக்கு அப்படிங்கும் பொழுது மேம், வீட்டுல ஏதாவது ஒரு காரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. உதாரணத்துக்கு, இன்னைக்குதான் வந்து கடைசி நாள் கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா, கடைசி ஆஃப் கடைசி தான்
0: கட்டணும்.
1: அந்த கடைசி நிமிஷம் அப்படி அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு மெத்தனை போக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த காய் வீட்டுல தீர்ந்து போச்சு, இந்த சாமா வீட்டுல தீர்ந்து போச்சு, இந்த பருப்பு இல்ல, இந்த டீ தூள் இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வாங்குங்க அப்படிமாங்க. இப்ப எல்லாம் வாங்க முடியாது. மெதுவா வீக்கெண்ட், அதுவும் இஷ்டம் இருந்தா நான் பாக்கலாம் வாங்கலாம், அப்படி இல்லன்னா டீ கூட குடிக்கல, தயவு செஞ்சு என்ன வெளியில அமிச்சிட்டாத அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்கும். அப்புறமா இந்த எல்லாத்தோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கரெக்டா அவங்களுடைய பர்த்டே அல்லது அவங்களுடைய வெட்டிங் டே இந்த மாதிரியான முக்கியமான நாள்லதான் மறந்துடுவோம், சதப்பிடுவோம், விஷ் பண்ண மாட்டோம். சரி, நம்ம ஃப்ரெண்டு தானே, சாரி கேட்டுக்கலாம். இதுல என்னத்த ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாக்குது, யோசிப்போம் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ஆண்கள் பெருசா எல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. வந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லன்னா அப்படியே சமாளிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஆனா எல்லாத்தோட வரும் பாருங்க, ஒரு கடி காலங்காத்தால அந்த டீக்கோ அந்த காஃபிக்கோ பால் கேட்பாங்க. அவங்க கேட்கறது என்னமோ 7 மணி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க, 7 to 7:30 அவ போகும்போதுதான் காஃபி அப்படிங்கறத குடிக்கணும், மத்தபடி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி சண்டே ஆச்சு அப்படின்னா ஒரு 12 மணி ஏன் 11:30 வரைக்கும் தூங்கிட்டு அப்பதான் நமக்கே விடியும்னா பாத்துக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்,
0: அது மாதிரிலாம் இருக்கலாம்.
1: அதெல்லாம் சும்மா டேக் கேர் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம். அது வர வர வர வாக்குல அப்படியே அப்படியே தூக்கி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்போம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நன்றி.
1: தேங்க்யூ மேம், பை.
0: ஓகே, பாத்தீங்கன்னா என் அலட்சிய போக்கு லிஸ்டே வந்து பெருசா இருக்குப்பா, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி நிறைய. அதே ஒன்று சொன்னார், கரண்ட் பில் லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் மினிட்ல கூட நாங்க போய் கட்டுவோம்னு. ஸோ அந்த மாதிரியான ஆண்களின் அலட்சிய போக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து அதை காமிக்கிறீங்க அப்படின்றத பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, 2271760 மற்றும் 2275230.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: பேசுங்க தோழா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம அடுத்ததை இந்த ஹாட் டாபிக்ல வரக்கூடிய அடுத்த பேட்ஸ்மேன் யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே சொல்லுங்க சார்.
4: என்ன பொறுத்தவரை லட்சியம் இருக்கிறவங்களுக்கு அலட்சியம் இருக்கக்கூடாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
4: அலட்சியம் இருந்துட்டா லட்சியத்தை அடைய முடியாது. இது ஒரு பஞ்சு டைலாக் இல்ல, உண்மையான வார்த்தை.
0: ஆமா,
4: அதாவது மேடம் என்ன பொறுத்தவரை இந்த சாப்பாட்டு விஷயம் உள்ளதான் நான் கடையில இருக்கும் போதுதான் கொஞ்சம் அலட்சியப்படுவாங்க. ஏன்னா கடையில இருந்து போயிட்டு வந்துட்டு போறதுக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும், போயிட்டு வந்தோம்னா நமக்கு லேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலதான் இந்த சாப்பாட்டு விஷயம் ஒண்ணுதான் நான் கொஞ்சம் அலட்சியப்படுத்துவேனே தவிர இது எந்த விஷயத்திலுமே என்னுடைய அலட்சியம் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி லட்சியம் நான் வந்து அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கிறேங்க சின்ன வயசுல இருந்து. ஒருத்தர் நம்ம வந்து நம்ம இந்த டைம்ல வந்து குடும்பத்தோட வெளியில போகணும், இந்த டைம்ல கோயிலுக்கு போகணும், இந்த டைம்ல வேலையை முடிக்கணும், எல்லா விஷயத்திலயுமே நான் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோம் இருப்பேங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துலதான் என்னால

0: வந்து அது கரெக்டா இது பண்ண முடியல. சாப்பிட்டு போயாவது வேலை செய்யுங்கம்மாங்க எங்க வீட்டுல. ஆனா சார் வர வரமா அதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஓடிடுங்க. அதுவும் அந்த நைட்டு வேலை எல்லாம் இந்த சீசன் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு மணிக்கு எல்லாம் போய் சாப்பிடுவோங்க நைட்டு.
1: ஒரு மணிக்கு
0: மூணாயிரம் அந்த ஒரு விஷயம் தான் மேடம், வேற எதுலயுமே அலட்சியம் காட்ட
1: மாட்டாங்க.
0: யாருமே அலட்சிய படுத்த கூடாது, அலட்சியமா இருக்க கூடாது,
1: இருக்க கூடாது. ஓகே சூப்பர் சூப்பர், நன்றி
0: நன்றி மேடம்.
1: சோ அலட்சியமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தன்னோட கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கண்ணன் சார் சிதம்பரத்துல இருந்து. சோ உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ண கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்க 2271760 மற்றும் 2275230. ஆனா இப்பதான் இப்ப ரேடியோவை வச்சேன் அப்படின்னு சொல்றதுங்களுக்கு நான் டைட்டில் சொல்லிடுறேன். சோ ஆண்களின் அலட்சிய போக்கு, நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அலட்சியமா இருக்கிறீங்க அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்க. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: பேசுங்க தோழா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:16 மணித்துளிகள்ல வரக்கூடிய அடுத்த பேட்ஸ்மேன். சோ ரெண்டு பேரும் சிக்ஸர் அடிச்சுட்டாரு. இவரு சிக்ஸர் அடிக்கிறாரு, ஃபோர் அடிக்கிறாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். புதுவையில இருந்து ஆசித்தம் பேசிட்டு இருக்கேன்.
0: ஓகே, சொல்லுங்க சார்.
2: அதாவது ஆண்களின் லட்சியம்,
0: அலட்சியம்.
2: லட்சியத்தை பத்தி பேசினாரு, அவர் நல்லா பேசுவாரு. அதுக்கு முன்னாடி பேசினவரு சந்திரசேகர், சூப்பரா பேசுவாரு. எல்லாம் நல்லா பேசக்கூடிய ஆட்கள் தான் இன்னமே பேசிட்டாங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா, லட்சியம் சொந்த கடமையை லட்சியப்படுத்துறாங்க, சொந்த தொழில லட்சியப்படுத்துறாங்க. இதெல்லாம் லட்சியப்படுத்தா அவங்களும் தோல்வி அடைஞ்சிருவாங்க. சில சீக்கிரமா சாதாரணமா வீட்டுல ஏதோ வாங்கிட்டு வர சொல்லிருப்பாங்க, அதை மறந்து லட்சியம் அலட்சியப்படுத்துறது. நம்ம அலட்சியப்படுத்திட்டோம்னா அது திரும்ப ஓடணும். ஒரு பொருள் ஒண்ணு அலட்சியப்படுத்த நமக்கு பின்வேலை அதிகமாயிடும். அதாவது திரும்ப போய் வாங்கிட்டு வரணும். அலட்சியமா இருந்தக்கூடாது. ஒரு பில்லு கட்டுறோமா, அலட்சியமா இருந்துட்டோம்னா அப்புறம் அங்க ஒரு கியூ நிக்கும், அங்க போய் நின்று கட்டணும். அதனால லட்சியம் என்பது ஆண்களின் அழகு, ஆண்மைக்கே உரிய அழகு லட்சியம். லட்சியம் அதாவது அது நம்ம இதான் ஒரு முன்பு ஆமை முதல் ஆண் ஆமை நம்ம முயல், ஆண்கள் முயலாக இருக்க வேண்டும். அலட்சியமா நடுவுல தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஓடிக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் பேர் நம்ம இருந்துடுறோம். சில ஏதோ ஒரு சில விஷயத்துல இருந்துடும். ஆனா 105 விஷயத்தை தவிரனாலாம் எல்லாம் அலர்ட்டா இருக்கணும்னா நினைப்போம். வீட்டுல இருக்கலாம் அலர்ட் பண்ணிட்டே இருக்கனால என்னங்க உங்களோட நாங்களாம் முடிக்க மாட்டோம் அப்படின்வாங்க. அது நான் என்ன சொல்றேன்னா, அலட்சியம் என்பது ஆண்களின் அழகு அல்ல, லட்சிய புருஷர்கள். அப்பே நிறைய பேரை கேட்டிருப்பீங்க நீங்க, லட்சிய புருஷர்கள் எல்லா ஆண் மகனும் அப்படித்தான். ஏதோ சில நேரத்தில் கொஞ்சம் வர்றதுக்கு இருந்த பாத்தீங்களா, சோம்பேறித்தனம் லட்சியம், அலட்சியம். அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம சுறுசுறுப்பா இருந்தோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும், நம்ம எல்லா இதுலயும் வெற்றி அடையலாம். ஆண்மனுக்கே தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இன்னும்

0: முன்னேற்பாடா எல்லாம் செய்யறாங்க. அதனால ஆண்களுக்கே உரித்தானது லட்சியம். அலட்சியம் என்பது இருந்திருக்கிறோம், அலட்சியமா இருக்கிறோம், சிறு சிறு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தவிர்க்கலாம், அதனால பெரிய இது வராது. ஆனா நம்ம பெரிய இதுலயும் நம்ம போனா சிறு சிறு இதுல தான் முன்னேற்பாடு, நம்ம பெரிய விஷயத்திலயும் அலட்சிய போக்கு ஆயிடும். அதனால இந்த அலட்சிய போக்குன்றதே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. கூடுமான வரையிலும் விளக்கிடணும், அது விளக்கிட்டு மற்றவங்களுக்கும் அதை பத்தி நம்ம ஒரு முன்னேற்பாடு உள்ள மனிதன் என்பதை எடுத்துக்காட்டா வாழ்ந்தோம்னா ஆண் வர்க்கம் நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும்.
0: நீங்க வாய்ப்பு கொடுத்து
1: நீங்க வந்து உங்களோட மைனஸ் ஒன்னு சொல்லவே இல்லையே எங்களுக்கு,
0: சொல்லுங்க
1: என்ன எதுல நீங்க அலட்சியமா இருக்கீங்க இப்போ?
0: அலட்சியமா இப்ப எதுல அலட்சியமா இருக்குதுன்னாக்கா, போதும் என்ற மனமே பொன் செய்ய மாதிரி இருந்துட்டேன். இதுக்கு வந்துட்டேன், தேவையில்லாத பேச்சுல வந்து அலட்சியம் காட்டிடுறது. ஆமா, அது தேவையில்ல, நமக்கு அலட்சியமா விட்டுணும். அது எதுக்கு நமக்கு தேவையில்லாத பேச்சு? ஐயா மத்தது இசை தேவையில்லாத ஆற்றத்தை பேசுறதுமா நம்ம அலட்சியமா விட்டுணும். அதனால வம்பு வந்து சேர்ந்துரும். தேவை என்றால் அலட்சியமாக இருக்கக்கூடாது. லட்சியத்தை லட்சிய போக்கு என்பது சுறுசுறுப்பு என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகிறேன்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் சார். உங்களுடைய அலட்சியமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி.
0: நன்றிமா, நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: தேவையில்லாத பேச்சுக்கள் நம்ம வந்து குறைச்சிக்கலாம், அதுல நீங்க அலட்சியமா இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ ரொம்ப அழகான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய நேயர்கள் எல்லாமே. அந்த வரிசை நீங்களும் உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2752230.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு
3: நக்கு நக்கு தங்கு தங்கு நக்கு தங்குதா தங்கு.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: பேசுங்க தோழா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 12:26 ஆயாச்சு. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கூடிய அடுத்த பேட்ஸ்மேன் யாரு? வணக்கம்.
3: வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதர பேசுறேன்.
2: ஓகே கங்காதர, சொல்லுங்க. ஆண்களின் அலட்சிய போக்கு எதுல எல்லாம் இருக்கலாம், இருக்க கூடாது?
3: இருக்கிறதுக்கு நான் இருக்கிறதுக்கு முதல்ல
2: சொல்லிடுறேன்,
3: அலட்சிக்கு சொந்தக்காரன் நான் தான் இருக்கலாம்.
2: அப்பாடி, ஆமா பிராங்கா ஒத்துக்கிறீங்க, சூப்பர்.
3: ஆமா உண்மை ஒத்துக்கணும். நான் வீட்டுல சொல்லுவேன், 5 7% அலாரம் வச்சிடல, எழுந்திருப்பேன், எழுந்திருச்சு நானே நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்களை கேட்டா அவங்க மேலே ஒண்ணும் கருப்பு ஆக முடியாது. அப்ப நம்ம இங்க வந்து இயற்கையும் சதி பண்ணிட்டோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா ரேஷன், ஒரு கடைக்கு பொருள் ரேஷன் வாங்க பண்ண கூட சரி, கடைச்சிருந்தோம் எல்லாரும் வாங்கிட்டோங்க. நம்ம ஒரு 2 எல்லாம் போனா சாப்பாடு டைம்
2: வரமாட்டாங்க,
3: அப்போ அவன் கடையை மூடிட்டே
2: போயிடுவான்.
3: இந்த மாதிரி இது மாதிரி எனக்கு நிறைய இடத்துல அதுதான், நானே அப்படிதான், நானே என்ன மாத்திக்கிறது, அப்ப கும்பலா கும்பலே இருக்காது, அப்ப ஆரம்பில்ல அப்ப போயிருக்க மாட்டேன். சரி கடைசியில எல்லாம் கும்பல் வந்துருவாங்க, முத முதல்ல 1-2 தேதியில போட்டுருவாங்க, எல்லாம் முன்னாடியே வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவன் சாப்பாட்டுக்கு போயிட்டு மூடிட்டு போயிட்டு வரமாட்டா, 2 இருந்தா வருவான். அப்புறம் யாருக்கா சொல்லிக்கல, அப்புறம் அப்புறம் போய் நின்று அதே 2 அங்க போய் நிக்க வேண்டியதுதான் வரும். அத முன்னையே நின்று இருந்திருக்கலாம் வீட்டுல.
2: அதாவது எல்லாரும் கங்காதரன் சார் மாதிரியே யோசிக்கிறாங்க, என்ன பண்றது சொல்லுங்க. இதுதான் வந்து யதார்த்தம் எல்லாம். ஆமா மதியம் போவோம், அப்பதான் கும்பலே இருக்காது அப்படின்னு போவோம், கடையை சாத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வந்து மொக்க வாங்கியிருப்போம். சோ ஆண்களின் அலட்சிய போக்கு நிகழ்ச்சியில பேசலாம், கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.
4: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, 1 வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: பேசுங்க தொழில் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கோம். சோ ஃபைனலா வரக்கூடிய க்ளோசிங் பேட்ஸ்மேன் யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: தூத்துக்குடி மாவட்டம், முழக்காடு பாபு.
3: ஓகே பாபு சார், சொல்லுங்க, ஆண்களின் அலட்சிய போக்கு எதுல இருக்கலாம், இருக்க
4: கூடாது?
3: எதுல இருக்கலாம், இருக்க கூடாது அலட்சிய போக்கு?
4: அதாவது அலட்சிய போக்கு வந்து குடும்ப உறுப்பினரிடம் இருக்க கூடாது.
3: இருக்க கூடாது. ஓகே.
4: குடும்ப உறுப்பினரிடம் பாசம், நேசம், அன்பு காட்ட வேண்டும்.
3: ஆடாடாடா.
4: அதாவது கர்வம் கொள்ளக்கூடாது, கோபப்படக்கூடாது. பக்குவமா சொல்ல வேண்டிய கரெக்டா சொல்லணும். என்ன புரிஞ்சுக்கிடுவாங்க? அந்த புரிஞ்ச தன்மை வந்து நம்மகிட்ட இருக்கணும். அந்த பக்குவம் வந்து நம்மகிட்ட இருக்கணும், ஆண்கிட்ட இருக்கணும். அது முக்கியமா குடும்ப தலைவர்கிட்ட இருக்கணும். அது கொண்டு போனா அந்த குடும்பம் வந்து அப்படி மொத்த சுமூகமா போயிடும். கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படணும், அன்பா சில இடத்துல அன்பா திருத்தி குழந்தைகளை கொண்டு போக வேண்டியதான் ஆண்களோட பக்குவம். அந்த அதுல வந்து அலட்சியத்தை காட்டக்கூடாது. அதாவது எது தேவையோ அதை மட்டும் நம்ம நிறைவேற்றி கொடுத்தா
3: போதும். சூப்பர் சூப்பர் சார், நன்றி.
4: நன்றி மேடம்.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்.

0: இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நிகழ்ச்சியோட நிறுவனத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஆண்களின் அலட்சிய போக்குல ஆவா அலட்சிடுங்கப்பா. ஆண்களின் லட்சிய போக்கு தான் எனி டைமும் நீங்க உங்களோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். எதெல்லாம் செய்யக்கூடாது, எதுலாம் அலட்சியமா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய நிகழ்ச்சி நேயர்கள் வந்து அவங்களுடைய பிரிச்சு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நாம கருத்து சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஸோ கண்டிப்பா நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. எஃப்எம் ரெயின்போவில் நிறைவாக வரக்கூடிய பாடல் ஒரு ஹிட் சாங் கானாபாலாவோட வாய்ஸ்ல கேட்கலாம் வாங்க.

0: மாமா இங்க லவ் ஃபெயிலியர்ல உட்காந்துக்கிறான், நீ இங்க உன் லவ் ஸ்டோரி சொல்லி சீன் போட்டுக்கிறியா? ஆடிங்
1: சாரிப்பா. தலை பேர் என்ன?
0: பிரபு. யா
1: மொத்த டீட்டெயிலும் கொடு.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு CP Radhakrishnan வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையாவின் நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு

0: மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1705 வழக்குகள் பதிவு செய்து 1710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய்மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவை சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1500 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 100 தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்சுப்பா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் 1000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-16 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் துயிலின் நியூகனை வென்றோர்கடித்தார்.

0: தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 12:54 தொடர்வது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: கூலி குறைப்பு பற்றிய உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் கோரும்படி எங்கள் மூவரையும் தோழர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏன் என்று பாவலை பார்க்காமலேயே கேட்டான் மேனேஜர். ஏனென்றால் இந்த மாதிரியான தலைவரி விதிப்பு அநியாயமானது என்று நாங்கள் கருதுகிறோம் என்று உரக்க கூவினான் பாவல். சதுப்பு நிலத்தை சரி பண்ணுவது தொழிலாளர்களது நன்மைக்காக அல்லாமல் அவர்களை சுரண்டுவதற்காக செய்த காரியம் என்றா நீ கருதுகிறாய்? அதுதானே உன் எண்ணம்? ஆம் என்றான் பாவல். நீயும் கூட வா என்று ரிப்பினை பார்த்து கேட்டான் மேனேஜர். நாங்கள் எல்லோருமே அப்படித்தான் நினைக்கிறோம். ஏனப்பா நல்லவனே, நீயுமா என்று சிசோவை பார்த்து கேட்டான். நானும் தான். எங்கள் காசை எங்களுக்கு விட்டுக் கொடுப்பதுதான் நல்லது. சிசோவ் மீண்டும் தலையை தொங்க போட்டுக்கொண்டு குற்றம் செய்தவனைப் போல் லேசாக சிரித்து கொண்டான். மேனேஜர் அந்த ஜனத்திரள் முழுவதையும் மேலோட்டமாக பார்த்தான். தன் தோள்களை குலுக்கிக் கொண்டான். பிறகு அவன் பாவலிடம் திரும்பி அவனை கூர்ந்து பார்த்து கொண்டே சொன்னான், உன்னை பார்த்தால் படித்தவன் மாதிரி தோன்றுகிறது. உனக்கு கூடவா இந்த நடவடிக்கையால் ஏற்படக்கூடிய நன்மைகளை உணர முடியவில்லை? தொழிற்சாலை நிர்வாகத்தின் சொந்த செலவிலேயே அந்த நிலத்தை சீர்பண்ணினால்தான் எங்களுக்கும் அதன் நன்மைகளை உணர முடியும் என்று எல்லோருக்கும் கேட்கும்படியாக சொன்னான் பாவல். தொழிற்சாலை தர்மஸ்தாபனம் அல்ல. நீங்கள் அனைவரும் இப்பொழுதே வேலை செய்ய திரும்பியாக வேண்டும். இது என் உத்தரவு என்றான் மேனேஜர். அவன் யாரையும் பார்க்காமல் இரும்பு குவியலின் மீது பதமாக கால் வைத்து கீழிறங்க தொடங்கினான். கூட்டத்தினரிடையே அதிருப்தி குரல்கள் எழும்பின. என்ன இது என்று சட்டென்று நின்று சத்தமிட்டான் மேனேஜர். அமைதியாக குலைத்து தொலைவிலிருந்து ஒரே ஒரு குரல் ஒலித்தது, நீயே போய் வேலை செய். இன்னும் 15 நிமிஷ நேரத்தில் நீங்கள் வேலைக்கு திரும்பாவிட்டால் உங்கள் அனைவருக்கும் அபராதம் விதிக்கும்படி உத்தரவிடுவேன் என்று அழுத்தமும் வரட்டுத்தன்மையும் நிறைந்த குரலில் சொன்னான் மேனேஜர். மீண்டும் அவன் கூட்டத்தின் ஊடாக வழி தேடி நடந்து சென்றான். அவன் திரும்பி செல்லும்பொழுது அவனுக்கு பின்னால் தங்கிய கூட்டத்தினர் கசமுசத்தனர். அவன் செல்ல செல்ல அந்த கசமுசப்பும் அதிகரித்தது. போய் அவனோடு பேசி பாருங்கள். இதுதானப்பா உனக்கு கிடைக்கும் நியாயம்? என்ன பிழைப்பு வாழ்கிறது? அவர்கள் பாவலை நோக்கி திரும்பி சத்தமிட்டார்கள். ஏய் சட்டப்புலியே, இப்போது நாங்கள் என்ன செய்வதாம்? பிரமாதமாக மட்டும் பேசி கிழித்து விட்டாய். மேனேஜர் முகத்தை கண்டவுடன் வீராப்பெல்லாம் பறந்தோடிவிட்டது. பாவல் சொல்லு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லு. தாங்க முடியாத அளவுக்கு இந்த கசப்பு குரல்கள் பெருகி வரவே பாவல் வாய் திறந்தான். தோழர்களே, கூலியை குறைக்க மாட்டேன் என்று அவர் உறுதி கூறினால் அல்லாது நாம் வேலைக்கு போகக்கூடாது. இதுதான் என் யோசனை. உத்வேகமான பல குரல்கள் உடனே ஒலித்தன. எங்களை என்ன முட்டாள்கள் என்று நினைத்தாயா? வேலைக்கு போகாதே என்றால் வேலை நிறுத்தமா? எதற்காக? கேவலம் ஒத்த காசுக்காகவா? ஏன் வேலை நிறுத்தம் செய்தா என்ன? நம்மையெல்லாம் சுட்டு தள்ளி விடுவான். அப்புறம் அவனுக்கு வேலை பார்க்க ஆள் ஏது? ஆளா கிடைக்காது. எத்தனையோ பேர் தயாரா முன் வருவார்கள். கருங்காலிகள். பாவல் கீழே இறங்கி வந்து தன் தாயருகே நின்றான். கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் விவாதித்துக் கொண்டார்கள். ஆவேசமாக கூச்சலிட்டுக் கொண்டார்கள்.

0: கொண்டிருந்தார்கள். ரிப்பின் பாவலிடம் வந்து சொன்னான், இவர்களை நம்பி நீ வேலை நிறுத்தம் செய்ய வைக்க முடியாது. எல்லோரும் பேராசைக்காரர்கள்தான், காசை விடமாட்டார்கள். ஆனால் கோழைகள், தைரியமில்லாதவர்கள், 300 பேர் கூட உன்னை பின்பற்ற மாட்டார்கள். ஒரு வண்டி குப்பையையும் ஒரே சுமையிலே அகற்றிவிட முடியுமா? பாவல் பதில் பேசவில்லை. அவனுக்கு முன்னால் திரண்டு நிற்கும் கரிய முகங்களின் பல ஜோடி கண்களும் அவனையே ஆழ்ந்து நோக்கி அலைப்பாய்ந்து கொண்டிருந்தன. அவனது இதயம் அதிர்ச்சியால் படபடத்தது. வறண்ட பூமியின் மீது விழுந்த சிறு தூற்றலைப் போல தன்னுடைய பேச்சு எந்தவித பலனும் இல்லாமல் எங்கோ காற்றோடு கரைந்து போய்விட்டது போல அவனுக்கு தோன்றியது. அவன் களைத்து போய் தலையை தொங்க போட்டவாறே வீட்டுக்கு திரும்பினான். அவனுக்கு பின்னால் அவனது தாயும் சிசோவும் வந்து கொண்டிருந்தார்கள். ரிப்பன் அவனுக்கு பக்கமாக வந்து அவனது காதில் ஏதோ குசுக்குசுத்தான். நீ நன்றாகத்தான் பேசுகிறாய், ஆனால் உன் பேச்சு இதயத்தை தொடவில்லை. ஆமாம், நீ அவர்களது இதயங்களை தொடுகிற மாதிரி பேச வேண்டும். இதயத்தின் மத்தியிலேதான் தீப்பொறி விழ வேண்டும். நீ மக்களை உன் அறிவை கொண்டு வசப்படுத்த முடியாது. காலுக்கேற்ற செருப்பல்ல இது. பிலகேயா, நம் மாதிரி கிழடுகள் எல்லாம் சமாதியில் இடம் தேடிக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது என்று தாயை நோக்கி பேச ஆரம்பித்தான் சிசோவ். ஒரு புது தினசான மக்கள் வளர தொடங்கிவிட்டார்கள். நீயும் நானும் எப்படி வாழ்ந்தோம்? முட்டும் முழங்காலும் தேய மண்டையெல்லாம் தரையிலே முட்டி மோத நமது முதலாளிக்கு சலாம் போட்டுதானே வாழ்ந்தோம்? பிள்ளைகளுக்கு புத்தி தான் பெருத்து போயிற்றோ? தவறுதான் அதிகம் பண்ணுகிறார்களோ? எப்படி இருந்தாலும் இவர்கள் நம் மாதிரி இல்லை. இவர்களை பாரேன், மேனேஜரோடு அவரோடு சம அந்தஸ்து உள்ளவர்கள் மாதிரி பேசுகிறார்கள். பார்த்தாயா? போகட்டும், போய் வா. பாவல், மிக்கலாய், நீ ஜனங்களுக்காக கச்சை கட்டி கொண்டு நிற்பது நல்லதுதான். தம்பி, கடவுள் உன்னை காப்பாற்றட்டும். ஒருவேளை இவர்கள் விமோசனத்துக்கு உனக்கு ஒரு வழி கிடைத்தாலும் கிடைக்கும். கடவுள் உனக்கு உதவட்டும். அவன் போய்விட்டான். போ, சீக்கிரம் போய் செத்து தொலை என்று முனகினான் ரிப்பன். இவனை மாதிரி ஆட்கள் எல்லாம் மனிதர்களே அல்ல, வெறும் மண்ணாங்கட்டிகள். பெயர்ந்து விழுந்த இடத்தை அடைக்கத்தான் உதவுவான். பாவல், உன்னை தூதனுப்ப வேண்டும் என்று சொன்னவர்களை கவனித்தாயா? உன்னை சோஷலிஸ்ட் என்றும் கலாட்டாக்காரன் என்றும் வதந்திகளை பரப்பினார்களே, அவர்களேதான். அதே ஆசாமிகள்தான். பயலுக்கு வேலை போய்விடும், அதுதான் அவனுக்கு வேண்டும் என்று அவர்கள் தமக்குள்ளாக நினைத்திருக்கிறார்கள், தெரிந்ததா? அவர்கள் நினைக்கிறபடி பார்த்தால் அவர்கள் செய்தது சரிதான் என்றான் பாவல். ஆமாம், ஓநாய்கள் ஒன்றை ஒன்று கடித்து தின்பது அவைகளுக்கு சரிதான். ரிப்பினுடைய முகம் இருண்டது. அவனது குரலில் அசாதாரணமான உத்வேகம் துணித்தது. மக்கள் வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்க மாட்டார்கள். பட்டால்தான் தெரியும், உன் வார்த்தைகளை இரத்தத்தில் தோய்த்தெடுக்க வேண்டும் பாவல். அன்று முழுவதும் பாவல் களைப்போடும் சோர்வோடும் மன சஞ்சலத்தோடும் தான் உலவித்திரிந்தான். அவனது பிரகாசமான கண்கள் எதையோ தேடித் திரிவது போல தெரிந்தன. தாய் இதை கண்டு கொண்டாள். என்ன விஷயம் பாஷா என்று ஜாக்கிரதையோடு கேட்டாள். தலை வலிக்கிறது என்றான் பாவல். படுத்துக்கொள், போ, வைத்தியரை அழைத்து வருகிறேன். வேண்டாம், வீணாய் சிரமப்படாதே என்று அவன் அவசரப்பட்டு பதில் சொன்னான். பிறகு அவன் தாயிடம் அடிமூச்சு குரலில் சொல்ல ஆரம்பித்தான். நான் மிகவும் இளையவன், மிகவும் பலவீனமானவன், அதுதானமா தொல்லை? அவர்கள் என்னை நம்பவில்லை, என் கொள்கையை ஏற்கவில்லை. அதாவது, என் கொள்கையை அவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா, என் மனம் நொந்து போய்விட்டது. எனக்கு என் மீதே கசப்பு ஏற்பட்டு விட்டது. அவனது சிந்தனை தேங்கிய முகத்தை கூர்ந்து பார்த்தாள் அவள். பிறகு அவனை தேற்ற முனைந்தாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு

0: கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவபாலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஆடவருக்கான 90 கிலோவிற்கு மேற்பட்ட குத்துச்சண்டை பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நரேந்தர் பெர்வாலுக்கும், ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கும் துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று காணொலி வாயிலாக நடைபெற்ற விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான் திட்டத்திற்கான நஷா முக்த் யுவ திட்ட தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இளைஞர் எப்போதும் போதைப் பொருட்களில் இருந்து விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு புனேயில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2026 ஆண்டிற்கான லோகமானிய திலக் தேசிய விருது வழங்கப்பட்டது. லோகமானிய பாலகங்காதர திலக்கின் 106வது நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இவ்விருதினை வழங்கினார். நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 15.4% அதிகம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தி வருவாய் 144,000 கோடி ரூபாயாக உள்ளதாகவும், இது 10.1% அதிகம் என்றும் அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற தைபே ஓபன் சூப்பர் மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் 6ம் நிலை வீராங்கனையான நுயன் துயின் லின்னை வீழ்த்தி தனது முதல் BWF உலக சுற்று போட்டி பட்டத்தை கைப்பற்றினார். மேலும் 2008 சாய்னா நேவாலுக்கு பிறகு இந்த பட்டத்தை வென்ற இந்திய பெண் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கலந்திருக்கும் நேர்களுக்கு இனிதொரு மதிய வணக்கம். ஹாய் சேகதியே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தீபா. ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 1:03, 10 துணிகள் ஆயிட்டுருக்கு. ஸோ மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களோட ஒரு பாடலை கேட்கணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ இது மகளிருக்கான ஷோ, மகளிர் மட்டும்தான் கால் பண்ணி அவங்களோட ஒரு பாடலை கேட்க போறாங்க. ஸோ உங்களுக்காக பாடல் எடுத்து கேட்கலாம் வாங்க, சிங்கார வேலன் திரைப்படத்துல இருந்து.

0: சேக்தியம் அக்ரிட் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபிளவர் எந்த ஊர்ல இருந்துன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
1: பரவின், திருவண்ணாமலை.
0: ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபிளவர் திருவண்ணாமலையில இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: காவலுக்கு கெட்டிக்காரம் படத்துல இருந்து இதழும் மடநிலை அந்த பாட்டு
0: கொடுத்துடலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

0: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 1:11 ஆயிட்டு இருக்கு. நம்மளோட நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய செகண்ட் பிளவர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில இருந்து நம்ம கால் பண்ணிருக்காங்க. இரண்டாவது மலர், ஓகே சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து புது மனிதன் படத்துல இருந்து ஏலேலங்குயிலே அடியேலங்குயிலே மேடையவர் கொடுத்தார் இந்த புதுவை ரெயின்போ எஃப்எம் கொடுத்தது.
0: சித்ரா மேடம் கிட்ட குடுப்பீங்க போல இருக்கே. ஓகே ஓகே, உங்களோட பாடல் வருது. நாங்க கண்டிப்பா உங்களுக்கான மேடை நாங்க அமைச்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போல இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி,
2: டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க இடத்துக்கு வர வேண்டியதா இருக்கும்.
1: அதுக்காக தானே வந்ததே. எனக்கும் ஆசையா இருக்கு உங்க ஈஸ்வர பூந்தோட்டத்தை பார்க்கணும்னு.
0: வெளிச்சமா இருக்குன்னு மின்மினி பின்னாடி போயிடாதீங்க, தொலைஞ்சு போயிடுவீங்க.

0: வாய்ஸ்ங்க மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய தேர்ட் ஃப்ளவர் யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
0: எவ்வளோ அழகா உங்களுக்கு நாங்கள் வந்து பூன்னு பேர் வச்சிருக்கோம், அதே எவ்வளோ சோகமா பேசுறீங்க.
1: அப்படி
0: ஓகே சொல்லுங்க மேடம், யார் இங்க இருந்து?
1: சேதராப்பட்டில இருந்து தமிழ்செல்வி.
0: ஓகே தமிழ்செல்வி மேடம், சொல்லுங்க என்ன பண்ணல் கொடுக்கலாம்?
1: எங்க பையனை நேற்று பையனுக்கு பார்த்து நான் வாழ்ந்தார் வெற்றி வேலை.
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய விருப்ப பாடல் வருது கேட்கலாம். நன்றி. சோ நேர் கேட்ட பாடல் வருது கேட்கலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: சாய்ஸ் டெக்னிக் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் எக்ஸாக்டா 1:27 மணித்துளிகள்ல நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய ஃபோர்த் ஃபிளவர் யார் இங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: ஓகே கலைவாணி மேடம், ஃபோர்த் ஃபிளவருக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மேம் படம் வந்து மஜ்னு, பாடல் வந்து முதற் கனவே அந்த சாங்
0: மேம். ஓகே வரீங்களா? நன்றி.
1: Thank you மேம்.
0: ஓகே நேர்கிட்ட பாடல் வருது கேட்கலாம் வாங்க, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 1:33 26 மணி தொழில்கள் நம்மளோட நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய 5th ஃபிளவர் யாருங்கிறது. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்க இருந்து?
1: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன் மேம். நலமா?
0: நல்லா இருக்க கலா மேடம். 5th ஃபிளவர் ஆன கலா மேடம்க்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஸ்டார் படத்துல இருந்து ரசிகா பெண் ரசிகா அந்த பாட்டு வேணும் மேம்.
0: அனைவரும் நீங்க ரசிச்சுட்டே இருப்பீங்க சொல்லுங்க.
1: நன்றி.
0: தேங்க்யூ
1: மேம்.

0: நேர்களே, சிவபலி விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்க சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய 6th ஃப்ளவர் யார் எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து சிகரம் படத்திலிருந்து இதோ இதோ என் பல்லவி, அந்த பாட்டு எல்லாருக்காகவும் கேட்கறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லவே சூப்பரா இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். வெண்ணிலா மேடமோட பாடல் வந்து கேட்கலாம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம்.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஸ்பைஸ் டேக் டி மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய செவன்த் பிளவர் யார் இங்க இருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேம், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு மேடம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
1: மேம் பாண்டி ஜெயா பேசுறேன்
0: மேம். ஓகே ஜெயா மேம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மேம் படம் நேங்கிதியே பாடல் கல்லூரி மலரி மேம். அப்புறம் அனைவருக்கும் சென்சிட்டிவ் வாழ்த்துக்கள்.
0: ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நாங்க உங்களோட பாடலை பிளே பண்ணி நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் விஷஸ் சொல்லிக்கிறோம்.
1: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரிய ஹர.
1: ஹே, இங்க தாதா கிங். கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: RTM அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ஹாய் சேக்னியே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் போடலை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சாங் அப்படின்னு நம்ம சொன்னதுமே வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது ஒரே ஒரு திரைப்படம் தான், காதல் தேசம். அதில் வந்து முஸ்தபா சாங் யாருமே இந்த கல்லூரி இந்த காலேஜ் முடிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த சென்ட் ஆஃப் ஆகிருந்தாலும் சரி, ஸோ இந்த பாட்டை மறக்காதவங்க இருக்கவே முடியாது. ஸோ உங்களுக்காக நிறைவாக ஃப்ரெண்ட்ஷிப் சாங், ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த இருக்கத்தோட முஸ்தபா சாங் கொடுக்குறோம், காதல் தேசம் திரைப்படத்தில் இருந்து. ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி பாடல் கேட்ட நம்மளுடைய நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. FM ரெயின்போவில் அடுத்த நிகழ்ச்சியாக 2:15 கேட்கலாம். காலத்தை வென்று காணுங்கள்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். மிதமான மதிய வெயில் நேரத்தில் நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் சொல்லி எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அன்பு தோழன் தமிழ். கேட்க கேட்க தெவிட்டாத காலத்தால் அழியாத மனதை விட்டு நீங்காத பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம் இந்த காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் வருது, குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மனத மயிலிறகால் வருடும் பாடல்களை, நம்ம காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில. அந்த வகையில அடுத்த பாடல் வருது மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் பி. சுசிலா மற்றும் பி. பி. ஸ்ரீனிவாஸ். நேரம் 2:22.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வருது, கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசீலா.

வளர்ப்பதற்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வருது கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

0: உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் பிரெயின் போல. அடுத்த பாடல் வருது சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: சிவவல்லி பிளாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.

நேரம் 2:41 கேட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள். அடுத்த பாடலை கேட்கலாம், கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் பிரெயின் போல. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரல்ல பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஒலிக்க வரும் பாடலுடன்

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 3:02. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அட்டகாசமான வணக்கத்துடன் FM ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அன்பு தோழன் தமிழ். ஆயிரம் கவிதைகளுக்கு முன்னால் இந்த ஒற்றை வார்த்தை சமன் செய்து விடுகிறது, குழந்தை. அப்படிங்கிற இந்த ஒரு சிந்தனையோட நம்ம நிகழ்ச்சியை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில நம்ம குட்டி சுட்டி செல்லங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தளம் தான் இந்த ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்ம வீட்டு செல்ல குழந்தைகள் நல்லா பாடுவாங்கன்னா அவங்க திறமையில FM ரெயின்போல வெளிக்காட்டலாம். இல்ல, எங்க வீட்டு குழந்தை கதை சொன்னா எல்லாரும் மெய் மறந்து கேட்போங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க குழந்தைகளோட கதைகளை இங்க FM ரெயின்போல இடம்பெற செய்யலாம். இல்லங்க, எங்க வீட்டு குழந்தை பாத்தீங்கன்னா சூப்பரா பாட்டு பாடுங்க, இல்ல திருக்குறள் சொல்லுவாங்க, இல்ல கவிதை சொல்லுவாங்கன்னு, இது மாதிரி அவங்களுக்குள்ள எக்கச்சக்க திறமை இருக்கும் இல்லையா, அந்த திறமைகளை வெளிக்கொடுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ரெயின்போ கிட்ஸ். இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணி உங்களோட குழந்தைகளோட திறமைகளை வெளிப்படுத்தலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2275233. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறிட்டு எண்ணும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போல. நம்ம ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு குட்டி சுட்டி செல்லங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம்னு சொல்லியிருந்தேன். நம்ம நிலையத்துக்கு ஒரு நேயர் கால் பண்ணியிருக்காங்க. யார் எங்கிறது பேசுறாங்க, அவங்க என்ன திறமையை எஃப்எம் ரெயின்போல வெளிப்படுத்துறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? பார்வேந்தன். பார்வேந்தன் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வீடா பெண்ணிடத்துல இருந்தா? எங்க இருந்து பேசுறீங்க? வீட்டுல இருந்து பெண்ணிடத்துல இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து பேசுறீங்களோ? சரி, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கிறீங்களா? ஓகே, சரி. பெண்ணிடம், அந்த ஊர் புதுசா இருக்கே, எங்க இருக்கு அந்த ஊரு? விருதாச்சலத்துக்கு பக்கத்துல இருக்கா? சரி, நான் இப்ப ரேடியோக்குள்ள இருக்கேன், எஃப்எம் ரெயின்போவோட ரேடியோல ஸ்டுடியோக்குள்ள இருக்கேன். சோ நான் இப்ப பெண்ணிடம் வரணும்னா எப்படி வரணும்?
2: பஸ்ல வரலாம், ட்ரெயின்ல வரலாம்.
1: பஸ்ல வரலாம், ட்ரெயின்ல வரலாமா? சரி சரி சரி. எஃப்எம் ரெயின்போல நீங்க என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள். சரி சொல்லுங்க. அப்புறம்
2: விரும்ப 60 சினம் இயவது கலவை ஈவது எனக்கு உடையடு விரும்ப ஊக்கமது கவிட என்ன எச்சரிக்கிறது எப்படி இயற்றி ஐயம் தவும் ஒப்புடவும் உலகு ஒரு ஒரு வழியும் ஐயம் ஐயம் பேச அகம் சுற்றை.
1: சூப்பர். அப்புறம்
2: ஐயம் ஐயம் பேச ஐயம் பேச ஐயம் we can march together, we can play together, yes we can, here at school.
1: சூப்பர் பா, சூப்பர். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? நோ, இன்னும் ஒரே ஆன்சர்ல முடிச்சிட்டீங்க, நோ அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தராங்க. ஓகே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொல்லி கொடுப்பா?
2: அம்மா.
1: அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்களா? ஹோம்வொர்க்கு அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க. சரி, ஓகே. இதே போல மற்ற நிகழ்ச்சிகளையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சூப்பரா வின் பண்ணணும். எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். தேங்க்யூ.
2: நன்றி.
1: இப்ப நம்ம நிலையத்துல இருந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை ரொம்ப சூப்பராக பேசினாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே மழையில சொன்னாங்க. அது கேட்கவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லையா? இதே போல் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். 2271760 மற்றொரு 2275230. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.
3: சல்லடையில் சலிச்சா ஒருத்தம் மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்?
4: ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை, நம்பிக்கை இருந்ததில்லை, சக்தியே இருந்ததில்லை. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குறியாட்ட போட்டோம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நகாச்சல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர குணத்துக்கு உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 3:15:36 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ். இது குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ எஃப்எம் ரெயின்போல ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில உங்க வீட்டு குழந்தைகளோட திறமைகள் வெளிப்படுத்த கால் பண்ணுங்க. 2271760 மற்றொரு எண் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறிட்டியனையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரும் அடுத்த நேயர் யாருங்கிறது பேசுறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஓகே, என்னன்னு தெரியல. அந்த குட்டி நேயரோட இணைப்பில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு நான் சொல்கிற இந்த நம்பரில் 2271760, மற்றொரு எண் 2275230.

0: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போல நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் முத் நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாரேங்கிறது பேசுறீங்க?
1: நான் பாண்டிச்சேரியில இருந்து ஹாஸ்பிடல்ல பேசுறேன்.
0: உங்க பேரு?
1: என் பேர் துரைமுருகன்.
0: துரைமுருகன், என்ன படிக்கிறீங்க துரைமுருகன்? என்ன திறமையை வெளிப்படுத்த போறீங்க? பாட போறீங்களா இல்ல திருக்குறள் என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்
0: சொல்ல போறீங்க, சரி சொல்லுங்க.
1: அவர் முகர ஏற்றெல்லாம் மாதிபவன் உலற்று உலகு கற்றதனால் ஆயே பயணிக்கோள் வாலறிவன் நற்றாத்தோல ஆரேனி.
0: என்ன ஒரு திருக்குறள் தானா, வேற திருக்குறள் எதுவும் தெரியாதுங்களா?
1: ரெண்டு திருக்குறள் சொன்னேன்.
0: சரி, ரெண்டு திருக்குறள் நீ கூட வச்சுக்கலாம். வேற
1: வேற உள்ளம்.
0: ஓகே, துரைமுருகனுக்கு படிக்கிறத விட ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன். ஓகே, அதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல நேஷனல் லெவல் டீம்ல செலக்ட் ஆகுற அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நன்றி. இப்போ வந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யதார்த்தமாக ரெண்டு திருக்குறள் தான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி குழந்தைங்க எது செஞ்சாலுமே அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டு குழந்தைகள்கிட்டையும் இது போல் ஏதோ ஒரு சின்ன திறமை இருக்கும், அந்த திறமையை எஃப்எம் ரெயின் போல் வெளிப்படுத்த கால் பண்ணுங்கள். 2271760 மற்றொரு 2275230.

0: நான் நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசாவா?
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்து குட்டி சுட்டி செல்லம் யார், எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், என்னோட பேர் கௌதமராஜன்.
5: கௌதமராஜன், எங்க இருந்து பேசுறீங்க?
6: புதுப்பேட்டை அகத்தியர் வீதியில இருந்து.
5: ஓகே, மதியானம் சாப்பிட்டீங்களா?
6: சாப்பிட்டேன்.
5: இன்னைக்கு சண்டே, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுனீங்களா இல்ல இனிமேதானா?
6: இனிமேதான் விளையாடணும்.
5: இனிமேதான் விளையாடணும். சரி, ஓகே. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இல்லையா?
6: ஆமா.
5: ஓகே, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும்? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இருக்கும்ல, இதுல எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
6: தமிழ்.
5: தமிழ் பிடிக்கும். சரி, அதுல இருந்து FM ரெயின்போக்கு என்ன சொல்ல போறீங்க?
6: மனப்பாட செய்யுள்.
5: மனப்பாட செய்யுள், சரி சொல்லுங்க.
6: அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது. கொல்லா வேதம் குதியாக, கொள்கை பொய்யை நெறியாக. எல்லா மனிதன் இன்பமே என்றும் இசைந்திடும் அன்பருமே. அன்பும் மரமும் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழன் தேமொழியாம். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார்.
5: ஓகே, சூப்பர். அந்த மனப்பாட செய்யுள் சொன்னதும் இல்லாம அதை இயற்றியவர் யாரோ அவரோட பெயரோட சொல்லியிருக்கீங்க. பாராட்டுகள் கண்ணா.
6: தேங்க்யூ.
5: நன்றி, நன்றி. இப்ப வந்த கௌதமராஜன் இருந்த குழந்தை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மனப்பாட செயல் சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அதை ஏற்றவங்க பேரையும் ரொம்ப அழகாவே சொன்னாங்க. இது போல நம்ம வீட்டு குழந்தைகளும் பாடல் பாடுவாங்க இல்லையா, அந்த பாடலை FM ரெயின்போல ஒளிபரப்ப கேட்கலாம். நீங்க கால் பண்ணி இந்த நம்பருக்கு 2271760 மற்றொரு 2752230 வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற இந்த முன்குறிட்டியனையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: நேரம் 3:42 நொடி ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ கிட்ஸ் வித் மீ ஆர்ஜே தமிழ். நம்ம நிகழ்ச்சியில நிறைய குழந்தைகள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா வரக்கூடிய குழந்தை யாருங்கிறது பேசுறாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், என்னோட இனிய வணக்கம்.
3: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
4: நான் புதுப்பேட்ல இருந்து பேசுறேன், மௌஷிக்.
3: உங்க பேர் தெளிவா சொல்லுங்க.
4: மௌஷிக்.
3: ஹலோ.
4: ஆ ஹலோ.
3: உங்க பேர் கேட்டேன்.
4: மௌஷிக்.
3: மௌஷிக், ஓகே. மௌஷிக், என்ன படிக்கிறீங்க?
4: என்னென்னலாம்
3: கேரம் செஸ்லாமே விளையாடுவீங்க?
4: கேரம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போர்டு யாம் போர்டு எக்ஸ்ட்ரே விளையாடுவோம். அப்புறம் ரோட் சைடுல விளையாடுவோம்.
3: ஓகே. செஸ்
4: நாங்க வீட்ல விளையாடுவோம், நான் மொபைல்ல விளையாடுவோம்.
3: ஓகே. செஸ் கத்துக்கிட்டு விளையாடுறீங்களா இல்ல நீங்களா கிளாஸ் எங்கயாவது போறீங்க அது மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா?
4: நானே கத்துக்கிட்டு ஓனா கத்துக்கிட்டு விளையாடுறேன்.
3: நீங்களே கத்துக்கிட்டு
4: விளையாடுறீங்க?
3: சரி, எஃப்எம் ரெயின்போல என்ன சொல்ல போறீங்க?
4: அன்னை தமிழே பாடும்.
3: சரி சொல்லுங்க.
4: அன்னை தமிழே, நாவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே.
3: அவ்வளவுதானா?
4: அன்னை இல்ல, வெற்றி வேட்டி சொல்லட்டா? செல்லியாளின் சிறு பழத்து ஒரு விதை.
3: மறந்து போச்சோ மௌஷிக்கு?
4: இல்ல.
3: சரி, நெக்ஸ்ட் வாட்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்றீங்களா?
4: இல்ல நான் சொல்றேன், இப்ப வெற்றி வேர்க்கை சொல்ல.
3: ஹலோ.
4: ஆ
3: ஹலோ.
4: ஆ ஹலோ.
3: ஓகே, மௌஷிக் சூப்பரா ட்ரை பண்ணாரு. அன்னை தமிழின் ஆரம்பிச்சார், நடுவுல என்ன ஆச்சுன்னு தெரியல. சோ இது போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செய்யுள் திருக்குறள் இது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்றதுக்கு எஃப்எம் ரெயின்போ கால் பண்ண சொல்லுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275300.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேரம் 3:49 50 நொடி ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ கிட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த கிட் யார் எங்கிறது பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். யார் எங்கிறது பேசுறீங்க?
3: நான் ராகவன்.
2: ராகவன் அப்படின்னு வேட்டையாடு விளையாடுல கமல்ஹாசன் சொல்ற மாதிரி அந்த ஸ்டைலா சொல்றீங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: நான்
2: லாஸ்பேட்டை. நான் லாஸ்பேட்டையில இருந்து பேசுறேன். ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க ராகவன்?
3: படிப்புக்கு
2: அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சைக்கிள். சைக்கிள் ஓட்டுவீங்களா? வேகமா ஓட்டுவீங்களா மெதுவா ஓட்டுவீங்களா?
3: மெதுவா தான் ஓட்டுவேன்.
2: ஓகே, டபுள்ஸ்லாம் அடிக்க தெரியுமா?
3: ஆ.
2: ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அடிப்பீங்களா இல்ல வீட்ல யாரை பெரியவங்கள வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு போவீங்களா?
3: ஃப்ரெண்ட்ஸ்.
2: ஓகே, பாவம் ராகவன் இணைப்புல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு போல. அவர் லைன் கட் ஆயிடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசினாரு எஃப்எம் ரெயின் போல. அவர் ஏதோ சொல்ல வந்தார் போல. பாவம், அவரோட லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த ஷோல அவர்கிட்ட பேசிடலாம் கண்டிப்பா.

சிவவலி விலாஸ் ஜுவல்லரின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நான் என்ன பண்ணுவேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே போல் செய்யுள் அன்னை தமிழே அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களையும் பாடினாங்க, நம்மளை சந்தோஷப்படுத்தினாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட குழந்தைகளுக்கும் வெளியிருந்து கேட்டறிச்ச நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. வரும் பாடலுடன் நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கூறிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 4:35. இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நீங்க எல்லாம் வந்து ஆர்வலா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என் கூட ஏற்கனவே உங்க கூட பேசிட்டு இருந்த அதே ஆர்ஜே வந்து ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் என்னென்ன கட்லாம் போட போறீங்கன்னு தெரியல. எனக்கும் அப்படியே வந்து

0: ஈகரா இருக்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் உங்ககிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாரு, யாரு இவரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிடலாம்.
1: Hi, hello, welcome to the show. Cut, camera rolling with me, RJ and RJ Sridevi.
0: ஓகே, நிகழ்ச்சியில் உங்களுக்கான டைலாக் போட போகிறேன். இதில் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கேன், நான் அப்படியே சூப்பராக பேசிடுவேன், என்னுடைய திறமையெல்லாம் இந்த ஷோவில் காட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 2271760 மற்றொரு எண் 2275230.
2: மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மத்தவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்ல 5-10 ஆட்டைய போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதியில நிக்கும். சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் 1.5 லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னு அவனம்லாம் அசிங்கமா பாப்பான். அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான், அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள. அவனையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்
0: என்னங்க கேட்டீங்களா? ரெடி அப்படின்னா வந்து சீக்கிரமா கால் பண்ணுங்க. இப்போ ஒரு சூப்பர் வன சாங் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மத்தவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்ல 5:10 ஆட்டையை போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதியில நிக்கும். சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் 1.5 லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னு அவனம்லாம் அசிங்கமா பாப்பான். அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான். அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள. அவனை எல்லாம் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கேட்டுக்கொண்டிருப்பது கட் கேமரா ரோலிங் அப்படின்ற ஷோ தான் போயிட்டு இருக்குது. நம்ம நேயர்கள்லாம் வந்து செம்ம டேலண்டடா அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். நம்மளுடைய தமிழ் என்ன சொல்றாரு அப்படின்னு அதுக்கு மட்டும் கேட்டுடலாம்.
4: இல்ல, டைலாக் போட்டிருக்கீங்க, டைலாக் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆனா வர நேயர் யாருன்னு தெரியல. ஆனா நம்ம நேயர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பு. ஒரே வாட்டி சொன்னீங்கன்னா அப்படி டக்குனு புடிச்சுக்குவாங்க. இப்ப வர நேயர் எப்படி சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம்.
5: வணக்கம்.
3: சொல்லுங்க.
5: அறந்தாங்கில இருந்து ஐயப்பன்.
3: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
5: எனக்காக ஒரு வாட்டி பிளே பண்ணுங்க.
3: ஒரு தடவை பிளே பண்ணணுமா? கண்டிப்பா பிளே பண்றோம், கேளுங்க.
0: அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மத்தவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்ல 5:10 ஆட்டையை போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதியில நிக்கும். சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் 1.5 லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னு அவனம்லாம் அசிங்கமா பாப்பான். அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான். அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள.
3: என்ன கேட்டீங்களா? ஓகே, ரெடியா?
4: அவருக்கு கிளாப் தட்டிடலாமா? கட் கேமரா ரோலிங்.
5: காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அந்த அலாரத்தை மத்தவனுக்கு கேட்காம அப்பா பாக்கெட்ல 5:10 ஆட்டையை போட்டுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு வந்தா பெட்ரோல் இல்லாம பைக்கு பாதியில நிக்கும். சரி, பைக்குக்கு கொஞ்சம் பெட்ரோல் போடுங்க சாருன்னா அவன் நம்மள அசிங்கமா அதையெல்லாம் போட்டுக்கிட்டு டக்குன்னு பஸ் ஸ்டாப்ல போய்
3: எனக்கு
4: ஒரு சின்ன சந்தேகம் மட்டும், இது டைலாக் டெலிவரியா இல்ல ஓன் டெலிவரியா சார்?
5: இல்ல, இந்த படம் நிறைய வாட்டி பார்த்திருக்கோம்,
4: அதனால சொன்னீங்க. ஆனா சூப்பரா சொன்னீங்க சார்.
6: நன்றி சார்.
4: இருக்கேன்.

0: பண்றீங்க, பெருசா எடுத்துட்டாலும் அதையும் அழகா பக்காவா டெலிவரி பண்றீங்க, டேலண்ட் எல்லாம் அப்படியே வெளிப்படுத்திட்டே இருக்கீங்க.
1: எல்லாம் அவங்க மேல இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தானே.
2: நடத்துங்க நடத்துங்க.
0: ஓகே ரெடியா?
2: ரெடி.
0: கட். கேமரா ரோலிங்.
2: காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு அந்த அலாரம் அப்படியே மத்தவங்க காதுல கேட்காம அணைச்சிட்டு நம்ம வாட்டுக்கு வெளியில எழுந்து ஒரு அப்பாவுடைய பாக்கெட்ல 5 or 10 ஆட்டையை போட்டு அந்த காசை வச்சு அப்படியே பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் பங்க்காரங்கிட்ட ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் போடுங்க அப்படின்னு கேட்டு அவன் ஒரு மாதிரி நம்மள பாப்பானே. அப்போ வரும் பாருங்க, சரி அதெல்லாம் வேணாம் விடுங்க, அதுல அப்படியே யூ-டர்ன் எடுத்து அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு போய் பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒருத்தரை உஷார் பண்ணலாம்னா இன்னொருத்தர் வந்து அங்க உஷார் பண்ணுவான் பாருங்க. அப்ப பக்குன்னு வரும் பாருங்க. அப்பா
0: நீங்க டெலிவரி பண்றதுல எங்களுக்கு பக்கல யாராவது ஒருத்தர் உஷார்
1: உஷாருன்னும் போது ரொம்ப உஷாரா இருக்காரு.
2: எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவ்வளவு பெரிய லென்த் டைலாக போட்டு நான் இவ்வளவு பேசினதே ரொம்ப பெருசானாலும் மழை வர போறது பாண்டிச்சேரிக்கு
0: கண்டிப்பா. ஆனா வரும்போது தோறிட்டு தான் இருந்தது எனக்கு. நீங்க சொன்னது நடக்குது கண்டிப்பா, மழைதான் வந்துட்டு இருக்குது.
2: சூப்பர் சூப்பர்,
0: ரொம்ப அழகா டெலிவரி பண்ணீங்க, உங்களுடைய திறமையை காட்டுனீங்க. எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கள்.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வரியை மட்டும் வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல பேசி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வரியை மட்டும்.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு எல்லாம் நாங்க வந்து தடைபடவே மாட்டோம் எப்பயுமே.
1: ஓகே, இதுக்கு நான் கட் கேமரா ரோலிங் கிளாப் தட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். கட் கேமரா ரோலிங்.
2: காலையில 5 மணிக்கு எழுந்து அந்த 5 மணியில அலாரம் அடிக்கும் போது யாருக்கும் அலாரம் கேட்க கூடாதுன்னு நம்ம அந்த அலாரம் சத்தம் யாருக்கும் கேட்காதுன்னு அணைக்கிறோம் பாருங்க. அங்க இருக்கிற வாழ்க்கை. அடுத்து கோபமா காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு அந்த 5 மணிக்கு அலாரம் வச்சது யாருக்கும் காலையில கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அலாரம் ஆஃப் பண்ணிட்டு இருப்போம் பாரு.
1: சார் பாத்து சார், அலாரம் உடஞ்சிரும் நீங்க பேசுறத பார்த்தா
2: அழுதுகிட்டேன் நிறைவா. காலையில 5 மணிக்கு எழுந்து அந்த 5 மணிக்கு அவங்களுக்கு அலாரம் சத்தம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து அழைப்போம் பாரு.
1: அலாரம் ரொம்ப அவர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
2: ஆமா பாவம்ல அலாரம் தான் அழுதுச்சு கடைசியா.
0: அம்பி அன்னியன் ரெமோ எல்லாரோடைய இது ஃபார்ம்லயும் நல்லா சூப்பரா பேசுறீங்க, வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.
3: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
4: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வாய்க்கலவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: வச்சா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிருதுடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா.
1: விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். நேரம் 4:20 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது கட் கேமரா ரோலிங்
2: வித் மீ ஆர்ஜே தமிழ் அண்ட் யுவர் ஃபேவரட் ஆர்ஜே ஸ்ரீதேவி.
1: ஓகே, நேர்களா ரொம்ப ரெடியா இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வாழைப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன். இருவரும் நலமா?
2: நலமா
1: இருக்கும்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமா இருக்கேன் சார்.
1: சரி, எந்த டைலாக் நீங்க வந்து இப்போ அப்படி சொல்லி காட்ட போறீங்க?
3: அணைச்சு அப்பா சட்டை இல்லாஞ்சு தாண்டிய போட்டு வண்டி எடுத்துன்னு போனா அதுலயே அப்பாயிடும். பிறகு வண்டி எடுத்துக்கணும் போய் பெட்ரோல் பங்க 6 லிட்டர் பெட்ரோல் போடுறான்னு சொன்னா நம்மள பாப்பான் பாரு அசிங்கம்மா. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு பர்சனாலிட்டி நம்மளுக்கு மேல யாரா இருப்பான்னு பார்த்தா அப்படியே பக்குன்னு இருக்கும். உங்களுக்கு பக்குன்னு இருக்கா?
1: இல்ல, பக்கத்துல யாரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியே இருக்குது எனக்கு. காலையில எழுந்து யாருக்கு தெரியாம பாத்திரம் தொலைக்கி விளக்கு தட்டு தொலைக்கி குங்குமம் பஞ்சுவெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சு அப்படி சொல்ற
2: மாதிரி
1: சொல்லுங்க.
3: நம்ம எப்படி வெளிப்படுறதுன்னு தெரியல.
1: சூப்பர் சூப்பர். எனிவே எப்படியோ ட்ரை பண்ணீங்க. இல்ல, இவ்வளவு பெரிய லெந்தி டயலாக் வந்து சொல்றதே பெரிய விஷயம் தானே. இல்ல
2: கண்டிப்பா
3: மேம், அது அவருடைய ஸ்லாங்ல சொல்லணும். அவர் எவ்வளவு

0: அனுபவிச்சு சொன்னவரை இப்ப ஃபர்ஸ்ட் கலர் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி இன்னும் சொல்லலாம் மேம்.
1: ஏன்னா அது லேடிஸ்க்கு அந்த பழக்கம் கிடையாது இல்ல, அதனால உங்களுக்கு வராதது வந்து ஒண்ணு பிரச்சனை
0: கிடையாது.
1: கிச்சனுக்கு போய் பால் காய்ச்சி டீ போட்டு சாப்பாடு செஞ்சு அதுல உப்பு இல்ல காரம் இல்ல அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு மழை கஷ்டம் வரும் இல்லையா
2: அப்படின்ற இருக்கும்.
1: நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230. இப்ப உங்களுக்காக டைலாக் மீண்டும் உங்களுக்காக இந்த டைலாகும் ட்ரை பண்ணலாம்.
3: லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது, மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிர்துடா அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: ட்ரிபிள் தமாக்கா,
4: ட்ரிபிள் தமாக்காவா?
3: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.

0: கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவாலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: தினமும்
4: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது, மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிர்துடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா.
2: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: காத்தெல்லாம் இப்படி அடிக்குதுடா, அப்பையில இருந்து நீங்களும் சொல்றீங்க ஹீரோயின் வரப்போறா ஹீரோயின் வரப்போறா. நம்ம கட் கேமரா ரோலிங்ல அது எந்த ஹீரோயின் சொல்லிட்டீங்கன்னா நேயர்கள் மாதிரி நானும் சந்தோஷமா
2: கேட்டேன். ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கேன், என்ன தமிழ் தெரியலமா தெரியாத மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க.
3: அப்படியா, என் கண்ணு கேட்டே யாருக்கும் காணமே.
2: இப்ப நீங்க ஷோ முடிஞ்சோடனே நேரா அப்ப டாக்டர் தான் போகணும். நீங்க கண்ணாடி போட்டீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து அழகா தெரிஞ்சிருவாங்க உங்களுக்கு.
3: கண்ணாடி போட்டா எனக்கு ஹீரோயின் தெரிஞ்சிருவாங்க.
2: ஓகே,
3: இப்படிதான் நீங்க நிறைய பேர் ஏமாத்துறீங்கன்னு நினைக்கிறேன்.
2: பாத்தீங்களா, இப்படிதான் வந்து சொல்லலாமா வெளியில, ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லவே கூடாது.
3: எனக்கு ஒண்ணு புரியல, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்த டைலாக்கும் செகண்ட் டைலாக்குமே ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, காலையில எழுந்து அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவரு ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக அவ்வளவு முயற்சி பண்றாரு. ரெண்டாவது இருக்கிறவரும் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இது மாதிரி
2: அந்த பொண்ணு யாரு அப்படின்னா அந்த ஹீரோயின்.
3: ஹீரோயின்
2: புரியுதுங்களா,
3: அதுக்கான ஒரு இன்ட்ரோ நீங்க ரொம்ப நேரமா குடுத்துட்டு இருக்கீங்க.
2: ஆமா,
3: அதனாலதான் என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் யாரும் ஒரு ஹீரோயின் வராங்க, யாரும் ஒரு ஹீரோயின்
2: ரொம்ப நேரமா ஆஃப் அன் அவரா அந்த ஹீரோயின் வந்து ஷோ நடத்திட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்க. நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க,
3: அத நீங்க சொன்னா மட்டும்தாங்க தெரியுது.
2: ஓகே, நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 2275330 நேர்களுக்காக திருப்பி அந்த டயலாக வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேவா?
3: கண்டிப்பா.
2: நீங்களும் அப்படி வெயிட் பண்ணிட்டே இருங்க, இந்த டயலாக நீங்களும் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றீங்க.
3: யாரு என்னையா சொல்றீங்க? குருவி தலையில பணங்கா வைக்கலாம், பாம் வைக்க கூடாது.
1: காத்தடிக்கிற மாதிரி இருக்குது, மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிர்துடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது. பூவெல்லாம் அதுவாவே உதிருதுடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா.
3: நேரம் 4:35:49 என்ன தம்பி, ரெடி ஆயிட்டீங்களா டயலாக் டெலிவரி பண்றதுக்கு?
4: டயலாக் டெலிவரி நான் பண்றதுக்குள்ள என் நேயர் ஒருத்தங்க கான்பிடென்ட்டா நான் பண்றேன்னு ரெடியா இருக்காங்க.
3: ஓகே பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேம். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்க, யார் எங்க
5: கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
3: சூப்பரா இருக்கு.
4: நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேங்க சார்.
4: ஓகே, டயலாக் கேட்டீங்களா?
5: காத்தடிக்கிற
4: மாதிரி இருக்குடா. மரம் அப்படிக்கா இப்படிக்கா அசைதுடா. பூவெல்லாம் அதுவாவே உதிருதுடா. இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன்.
5: சார், சூப்பரா சூப்பரா கலக்கிட்டீங்க.
4: நானா ஏங்க என் வேதனைய வெளியே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு கிளாப் தட்டிடுமா? கட், கேமரா ரோலிங்.
5: காஸ்ட் பலமா அடிக்குதுடா. பூவெல்லாம் மரமெல்லாம் இப்படிக்கா இப்படிக்கா ஆடுதுடா. பூவெல்லாம் உதிருதுடா. அப்ப ஹீரோயின் வந்துட்டான்னு தானே அர்த்தம்.
3: வந்துட்டாங்க வந்துட்டாங்க.
4: ஆனா இப்ப ஹீரோயின் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
5: அது சொல்லுங்க சார், இன்னொரு தடவை. நீங்க
4: அதை நான் சொல்லல, அந்த டைலாக் பிளேவே பண்ணிடுவோம். எல்லா டைலாக்கும் நான் சொன்னா அப்புறம்

0: லிசனர்ஸ் கிட்ட இருந்து எப்படி கேக்குறது?
1: கேக்குறத விட சொல்றது இன்னும் நல்லா கேக்குது எங்களுக்கு. அதனால
0: என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் தான், எல்லா டைமும் கிடையாது.
2: ஓகே, அந்த டயலாக் போட்டு நீங்க வேணா திருப்பி ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா?
1: ஓகேங்க மேம், தேங்க் யூ.
2: ரெடியா அப்படியே காது கொடுத்து கேட்டுட்டே இருங்க பாப்போம்.
3: மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மத்தவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்ல 5:10 ஆட்டைய போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதியில நிக்கும். சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் 1.5 லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னு அவனம் எல்லாம் அசிங்கமா பாப்பான். அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்தன் நிப்பான், அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள. அவனை எல்லாம் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்
1: அலாரம் வச்சு எந்திரிக்கலான்னு அலாரம் வச்சு எழுப்புனா அலாரத்தை நிறுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி அப்பா அப்பா இருந்து பணத்தை ஆட்டைய போட்டு 5:10 ஆட்டைய போட்டுக்கிட்டு வந்து பைக் எடுத்துட்டு வந்து பெட்ரோல் பங்குக்கு போனா பெட்ரோல் பங்க்ல நம்மள கேவலமா பாக்குறான். அதுக்கப்புறம் பீச்சுக்கு போனா பீச்சுல எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க.
2: கண்டிப்பா பாப்பாங்க, பீச்சுக்கு போனா கண்டிப்பா பாப்பாங்க.
1: அலையோடு
0: விளையாடுச்சு
2: இல்ல, அவங்க கரெக்டா சொல்றாங்க, அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நடக்குது, ஏன் வந்து இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு
1: வந்திருக்கும்
2: அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணணும் அப்படின்னு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2752530. தமிழ் அந்த டயலாக வந்து நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடலாமா?
0: கண்டிப்பா.
2: வணக்கம்,
1: விவேக்
2: சொல்ல மாட்டீங்க
0: போயிட்டு
2: கேமரா ரோலிங்.
1: 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னால எந்திரிச்சு அந்த அடிக்கிற அலாரம் மத்தவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பைக்ல 5:10 ஆட்டைய போட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதிலே நிக்கும் பாரு. சரி, பெட்ரோல் பேங்குக்கு போயிட்டு 1.5 லிட்டர் பெட்ரோல் போடுவோம்னா அவங்க பாப்பாங்க பாரு நம்மள அசிங்கமா. அந்த அசிங்கத்தை எல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்தவன் நிப்பான் பாரு, அப்படியே பக்குன்னு இருக்கும் நினைச்சுக்கல.
0: எப்பா எப்பா மூச்சு வாங்குது,
2: எப்படியோ டெலிவரி பண்ணிட்டோம்பா. அடுத்தது கட் கேமரா ரோலிங்.
1: லைட்டா காத்து அடிக்கிற மாதிரி இருக்குது, மரம் எல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைதுடா, பூ எல்லாம் அதுவாவே தானா உதிருதுடா, அப்படின்னா ஹீரோயின் வாங்கன்னு அர்த்தம்டா.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: இதுக்கு ஹீரோயின் வராங்கன்னு மட்டும் இல்ல, மழை வருதுன்னு கூட அர்த்தம் தான் எனக்கு.
2: எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகள் உங்களுக்கு.
1: தேங்க் யூ மேம், டயலாக் சூப்பரா இருக்கு மேம், தேங்க் யூ மேம்.
2: தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச். சிவ வழி விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
4: ஒவ்வொரு வீட்லயும் வீட்டை விட்டு கிளம்போது தெரியாமட்ட பாத்து பழகப்பா, தெரியாமட்ட பாத்து பழகப்பான்னு சொல்லுவாங்கடா. பழகுனு நீங்களே இப்படி பண்ண இனி யார்டா பாத்து பழகிறது? போங்கடா.

0: கதைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM Rainbow 102.8 மற்றும் 1215 kHz.

0: முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஒவ்வொரு வீட்லயும் வீட்டை விட்டு கிளம்போது தெரியாதவன்ட்ட பாத்து பழகுங்கப்பா, தெரியாமட்ட பாத்து பழகுங்கப்பான்னு சொல்லுவாங்கடா. பழகுனு நீங்களே இப்படி பண்ண இனி யார்டா பார்த்து பழகிறது? போங்கடா.
5: நேரம் 4:48, 53 கேமரா ரோலிங். ஓகே, என்ன ரெடியா இருக்கீங்க நீங்க டயலாக் டெலிவரி பண்றதுக்கு?
6: நான் டயலாக் டெலிவரி ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஒரு நேயர் கேட்டாங்க, அவங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிட்டேன். நீங்க ஒரு தடவை செஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது.
5: அப்படிதான் வந்து சந்துல சிந்து பாடுறதுன்றது. ஓகே, நம்ம நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
7: எனக்கு அன்பு தோழர் தனிசாருக்கும் அன்பு தோழர் ஸ்ரீதேவி மேடத்துக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
5: சூப்பரா இருக்கும். எந்த டயலாக் வந்து சொல்ல போறீங்க?
6: எனக்கு
5: பலமா
7: காத்து அடிக்குது, அப்படிக்கா இப்படிக்கா மரலாம் அசையுது, பூவெல்லாம் தானா ஊதியிருக்காதான், கட் கேமராவுக்கு ஹீரோ ஹீரோயின் வந்துட்டாங்களே.
6: இது எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கு.
5: பாத்தீங்களா, நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க, தமிழ் நம்பவே இல்லை. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க இல்ல?
7: ஆமா, கண்டிப்பா
6: நம்ம நேர்களா ஷார்ப்னு.
5: ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கண்டலாமா?
7: அஞ்சு மணிக்கு எழுந்து, அந்த அஞ்சு மணிக்கு அது அலாரம் அடிக்கிறதுக்கு மேலே நானும் எழுந்து யாருக்கும் காதல விழாதபடி அதை அந்த அலாரத்தை நிறுத்திட்டு அஞ்சோ பத்து அப்பாவுக்கு தெரியாத எடுத்துக்கிட்டு வண்டி, சாரி சாரி
5: சாரி,
7: அஞ்சு மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு அந்த அஞ்சு மணிக்கு முன்னாடி நானே எழுந்து அது யாருக்காகவும் விழுவாதபடியே அந்த அலாரத்தை நிறுத்திட்டு அஞ்சோ பத்து அப்பாவுக்கு தெரியாத எடுத்துக்கிட்டு வண்டியை சார்ஜ் பண்ணிட்டு போனா அது அது பாதிலே நின்றுடும். சரி சரி, பெட்ரோல் போட்டுட்டு போனான் போனான், பெட்ரோல் லிட்டர் போட்டா அவன் பாப்பாம் பாருப்பாரு ஒரு பார்வை, அது நமக்கு ஒரு அசிங்கமாயிடும். சரி, அதையும் போட்டுக்கிட்டு நம்ம அங்கிருந்து போனா பஸ் ஸ்டாண்ட் இங்கிருந்து போனா அங்க நமக்கு முன்னாடி ஒரு பர்சனாலிட்டியா ஒரு ஆள் வந்து நிற்பான், பக்கம் இருக்கும் பாருங்க நெஞ்சு.
5: சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகள்.
7: நன்றி, நல்லா பண்ணீங்க. எங்களுக்கு நல்லா அந்த டைலாக் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க பாருங்க. எப்படிதான் எடுத்துட்டு வரீங்க? நாங்க தெரியாத விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு சேர்க்கறீங்க பாருங்க.
5: எதே காலையில எழுந்து அப்பாவுக்கு தெரியாம அஞ்சு மொத்தம் எடுக்கிறது தெரியாத விஷயத்தெல்லாம் நாங்க எடுத்துட்டு வரோம்.
7: அப்படி சொல்லல மேம், அது வந்து மனப்பாடத்துக்கு எங்களை கொண்டு வரீங்க பாருங்க மேம், அதுதான் சொல்றேன். இதெல்லாம் உங்க பாப்பம் தான் இருந்தாலும் அதுல அந்த குழு மனத்துல ஏத்த
6: மாட்டோம்.
5: சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ.
7: நன்றி மேடம், நல்லா நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. நன்றி நன்றி சார், நன்றி மேம்,
5: தேங்க்யூ. நிகழ்ச்சி நீங்களும் கலந்துக்கலாம். 2271760 மற்றும் 8227523 0.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வணக்கம்.
3: நேயர்களுக்கும் FM Brain Bobby நன்றி வரும். இந்த பாடலுடன் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01 ஆயிட்டு இருக்கு. நான் ஸ்டுடியோக்குள்ள இருந்து தமிழ் பேசிட்டு இருக்கேன். அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருந்து ஷோ கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு உங்க மாதிரியே நானும் அவளோட காத்துட்டு இருக்கேன். மைக் ஓபன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: எஸ் வணக்கம். தேங்க்யூ சோ மச் தமிழ் ஒன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய் இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து ஷோ பண்ண போறேன். எஸ் ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா காலில இருந்து சரியான வெயில் அடிச்சிருந்து கொஞ்சம் ஈவினிங் ரிலாக்ஸா அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் அப்படியே வாக்கிங் ஜாக்கிங் அப்படியே ஒரு கேஷுவலா நடந்துட்டே இருந்தாங்க. அதுல ஒரு மூணு பேரை வந்து பிடிக்கலாம்னு பார்த்தேன், கடைசி அவங்களும் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க, ஒருத்தர் வந்து வெஸ்ட் பார்த்து நிக்கிறாரு, ஒருத்தர் ஈஸ்ட பார்த்து நிக்கிறாரு, ஒருத்தர் என்ன பார்த்து நின்றுட்டு இருக்காரு. வாகப்பா வாகப்பா பிடிச்சி வச்சிருக்கு. உனக்கு அவங்க பேர் சொல்லுங்க.
3: பயணம் விசிலி.
2: ஓகே திலீப், உங்க பேர்?
3: என் பேரு டாடா.
2: டாடா தாடாவா? தாடா உண்மையா பேர் தாடாவா? ஓகே, என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா அப்பா அம்மா கிட்ட ஏன் பேர் வச்சீங்க அப்படின்னு?
3: நாகார்ஜுன்
2: வேற கூட வந்து இன்னும் தாண்டி சொல்லக்கூடாது சொல்லிட்டு. ஓகே, பீச் வந்துருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு?
3: ரிலாக்ஸ் பிளான் வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட இப்பெல்லாம் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எம்டெக் காலேஜ் ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு ஒரு மாலை பொழுதுல வந்திருக்கோம்.
2: மாலை பொழுதுல ஜாலியா ஒரு சினிமாவை பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் வந்திருக்கீங்க.
3: எப்படி எவ்ரி வீக் வந்து பீச் வந்துருக்கீங்களா? எவ்ரி வீக் தான் வந்து பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம்.
2: காமிக்ஸ் அந்த படங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்குமோ?
3: மார்வெல்ஸ் எல்லாமே பார்ப்போம், மார்வெல்ஸ் டிசி எல்லாமே பார்ப்போம். பிளஸ் காமிக் இந்த பேமெண்ட் வந்து 3 புதுசா வந்துருக்குன்னு சொல்றாங்க. பாத்துட்டு வரணுமே. அது மாதிரி எல்லாமே கனெக்டடா இருக்கு மார்வல்ல. எல்லாமே பாத்துட்டு வரணும், இதுவும் பாத்துட்டு
2: வரணும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா?
3: நாங்க எல்லாமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
2: காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் உங்க ரெண்டு பேரையும் தாடாவையும் ஒரு நாகார்ஜுன் பாக்கும்போது எப்படி இருக்கு?
3: நினைச்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் நாகார்ஜுன் பாத்துதான் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அவளே ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, யாரோ வந்து உட்கார்றா என்ன பண்ண போறான்னு தெரியல பாத்துட்டு இருந்தேன். என்ன இப்பதையும் நாங்க எல்லாரும்
2: நாகார்ஜுனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மூணு பவர் கொடுக்குறேன், ஒரு கேம் ஷோ. ஓகேவா? ஒண்ணு வந்து நீங்க டைம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போனா எங்க போன ஆசைப்படுவீங்க, இல்ல யாருடைய வாழ்க்கையை வாழ்ந்து
3: பிளானிங்கோட ஒரு மனுஷன் இருக்காங்க. இப்ப 2030 வருதுன்னா 5 இயர்ஸ்ல பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணும். ரிட்டர்ன்ஸ் வச்சு லைக் பையனோட ஃபீஸ் கட்டுறது, அப்படியே வெளியே போறது,
2: அம்மாவுடைய வாழ்க்கை சூப்பர் சூப்பர். நாகார்ஜுனோட எய்ம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஓகே சூப்பர். உங்க மூணு பேரு கூட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து சொல்றாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப்ல எவ்வளவு முக்கியமான ஒரு பாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயம் இருக்கணும் கண்டிப்பா?
3: எதிர்பார்ப்புகளுக்கு தேவையில்ல. நிச்சயம் போல எல்லாரும் போனா எல்லாருக்கும் வேண்டிதான்.
2: தேங்க்யூ சோ மச். உங்க மூணு பேர் கூட பேசுனது நன்றி. ஓகே நீங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் தேசம் ரெண்டு புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.
4: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
5: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு.

0: cool.
1: நேரம் 5:14 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு. நான் ஸ்டுடியோக்குள்ள இருந்து தமிழ் பேசிட்டு இருக்கேன். வெளியே பீச்ல இருந்து விஜய் மேனன் பேசிட்டு இருக்காரு. அடுத்ததா யாரு கூட பேச போறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
2: அது ஒரு வேலையில அடிச்சு வச்சு அதெல்லாம் பாக்குறப்ப அது சின்ன மெமரிஸ் தான் வருது. ஓகே.

0: எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? அப்பெல்லாம் ரொம்ப ஓவர் பாப்புலேஷன் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனாலே
1: நினைக்கிறீங்க
0: ஒரு வார்த்தையில நிறைய விஷயம் அடங்கிருக்கு. அவங்கதான் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஜட்ஜ் பண்ணாம எல்லாத்தையும் கேக்குற ஒரு பர்சன் இருக்காங்க. அப்ப ஜட்ஜ் பண்ணாம கேக்குற ஒரு பர்சன் கஷ்டப்படான பர்சனா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே சூஸ் பண்ணுவோம்.
1: டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க சொல்லுவாங்க. அலையோடு விளையாடல ஒரு கேம்ஸ் உங்களுக்கு ஒரு மூணு பவர் கொடுக்குறாங்க. ஒண்ணு வந்து டைம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும்னா எங்க போன ஆசைப்படுவீங்க? இல்ல வந்து உங்களுக்கு வந்து நான் பறந்து போகணும் அப்படின்னா எங்கெல்லாம் பறந்து போகணும் ஆசைப்படுவீங்க? நீங்க ஒரு யூடியூபரா இருக்கிறதுனால நான் இதையும் கேட்டுறேன். நீங்க வந்து ஒரு 1 crore கொடுத்தா என்னெல்லாம் பண்ணணும் ஆசைப்படுவீங்க?
0: ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டது வந்துட்டு டைம் டிராவல் பண்ணா எங்க போவேன். நான் சொல்லாமான்னு தெரியல, கொஞ்சம் இதுவா இருக்கும். நான் ஏன்டா பிறந்தோன்னு ஒண்ணு இருக்கும்ல. செகண்ட், பறந்து போகணும்னா எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கல்ல. யோசிச்சதுல கொஞ்சம்
1: அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அது பறந்து போயே நீங்க வந்து பாக்கலாம் இல்லையா? அதனால நான் கேக்குறேன்,
0: பாரிஸ்
1: பாரிஸ் போகணும் ஆசைப்படுறீங்க? சூப்பர். அது வந்து நீங்க யூடியூபராவே போயிட்டு நீங்க அங்கே நீங்க ஒரு வீலாக் எடுத்து நீங்க வந்து போகலாம். நீங்க நாங்களாம் பாக்கலாம் இல்லையா? ஓகே, 1 crore கிட்ட என்ன பண்ணுவீங்க?
0: அம்மாக்கு ஏதாவது பண்ணுவோம், ஃபேமிலிக்கு
1: ஏதாவது.
0: எங்க அம்மா அப்பிலிருந்து கேட்கற விஷயம் என்னன்னா, ஒரு நம்ம வீட்டுல இருக்கோம்டா, நம்மளுக்கு இதோட நான் ஒரு பெரிய வீட்டுல எப்படின்னா எல்லா வீட்லயுமே வந்துட்டு பால்கனி இருக்கும். அந்த பால்கனிக்கு வெளில வந்து நீங்க பார்க்கும்போது பீச் சைஸ் அது மாதிரி. எங்க அம்மா சொல்லும் போது சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும், அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கிறா, ஆனா நீ எல்லாம் பண்ணுவியானே தெரியல அப்படின்னு சொல்லுவேன். எனக்கும் அது கேட்கும் போது பண்ணணும் அப்படின்னு மாதிரி தோணும். ஆனா நம்ம பினான்சியல் அண்ட் ஓடுறது அதெல்லாம் யோசிக்கும் போது கனவு கனவாவே போயிருமான்ற ஒரு பாயிண்ட் வரும்ல. சொல்றேன் கண்டிப்பா. நான் வந்துட்டு ஒரு ஆசை இருக்கு,
1: கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ சோ மச். ஓகே, தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருந்தபுதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் 0 ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா 0 கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: அலையோடு விளையாடு கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா விஜய் யார் கூட பேசுறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: வணக்கம், வெல்கம் பேக் டு கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராக் வெட்ல இருந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்காங்க சொல்லலாம். சோ அந்த வரிசையில அவரு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கறதுனால பொதுவா இங்க நிறைய வந்து பசங்க பொண்ணுங்க பார்த்தா கேங் கேங்கா சுத்தி இருக்காங்க. அவங்களை அப்படியே ஒரு கேங் வந்து ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் மாதிரி இருந்தேன் அவங்க வந்து புடிச்சு வச்சேன் நானு. பேசலாம், வணக்கம், பேசணும்.
2: ஹலோ, மை நேம் இஸ் ஹரிணி.
1: நேம் இஸ் ஹரிணி, ஓகே. இவங்க வந்து அந்த ஸ்கூல் ஞாபகத்துல உடல போல இருக்கு. ஹரிணி, உங்க பேர்?
2: அஸ்வினி.
1: அஸ்வினி, நீங்க ஃப்ரெண்ட்ஸா? அப்படியா? ஹரிணி,
2: தேவதர்ஷினி.
1: ஹரிணி, அர்ச்சினி, தேவதர்ஷினி. கிளாஸ்ல எப்படி இருக்கு? கூப்பிடுவாங்களா? யாரு கூப்பிடுவாங்க?

0: ஒரே முறை வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படிதான் இருக்கு. ஹர்ஷினி அப்படின்னு கூட்டம் ஹர்ஷினி காதல் ஓடுமா, தேவதர்ஷினி காதல் ஓடுமா, இல்ல ஹர்ஷினி காதல் ஓடுமா உங்களுக்கு? சரி ஓகே, என்ன பண்றீங்க மேடம் நீங்க?
1: காலேஜ் படிக்கிறது.
0: கிட்டத்தட்ட
1: என்ன
0: காரணத்தினால வந்து பொசசிவ்னஸ் வந்து வருது நினைக்கிறீங்க? ஹர்ஷினிக்குள்ள எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத ஹரிணி சொல்ல போறாங்க. ஹரிணி
1: என்ன ரோஸ் பண்றது அவளுக்கு பிடிக்கும்
0: எல்லாத்துக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஹரிணியா அட்ரா அப்படி சொல்றது போட்டுறதா? ஹர்ஷினி நீங்க சொல்லுங்க, பண்ணுங்க சேம் அதே ரோஸ் அடுத்து கேள்வி வேணாம். சரி ஓகே, தேவதர்ஷினி நீங்க சொல்லுங்க. நீங்க கிளாஸ்ல பாக்கும்போது இதுல யாருக்கு நம்ம ஃப்ரெண்டாக போறது சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா, இல்ல ரெண்டு பேர் கூடவே நம்ம வந்து ஃப்ரெண்டா யோசிச்சு?
1: நான் ரெண்டு பேருக்கு எல்லாருக்குமே பேசுவேன். லைக் லெவன்த் டுவெல்த் இவ கூட நல்லா க்ளோஸா இருந்தேன். பட் இப்ப காலேஜ்ல போ வந்து இவ வேற கிளாஸ், ரெண்டு பேர் வேற கிளாஸ், நாங்க ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ். நானும் ஹர்னியும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும்.
0: நீங்க இப்ப வந்து காலேஜ்ல வந்து ஒன்னா ஒரே கிளாஸ் வந்து இருக்கீங்க இல்லையா, நீங்க எப்படி வந்து இந்த ஐடென்டிபிகேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க ரெண்டு பேர்லயும்? நீங்க
1: இந்த அவ்வளவு எப்படி சொல்றீங்க?
0: போன்ல பேசினாதான் ஒரே மாதிரி இருக்கும். என்ன
1: டிஃபரன்ஸ்
0: அலையோடு விளையாடு கேம்ஸ். ஓகேவா, உங்களுக்கு நான் ஒரு மூணு பவர் கொடுக்குறேன். ஒண்ணு வந்து டைம் டிராவல் பண்ணி எங்க டைம் டிராவல் பண்ணி போன ஆசைப்படுவீங்க, இல்ல வந்து நான் வந்து பறந்து போன எனக்கு ஒரு வெக்கம் வளர்த்துருச்சு பறந்து போன எங்க பறந்து போன ஆசைப்படுவீங்க, இல்ல உங்க கையில ஒரு ஒரு கோடி கொடுக்குறேன் என்ன பண்ண
1: ஆசை? டைம் டிராவல் பண்ணா நான் ஸ்கூல் தான் போடுவோம், மோஸ்ட் ஆல் லெவன்த் சார். அது ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நல்லா வந்து செட் ஆனாங்க நல்லா. அப்புறம் வேற என்ன?
0: ஒரு கோடி கொடுத்த என்ன
1: பண்ணுவோம்? ஷாப்பிங் பண்ணுவோம்.
0: ஷாப்பிங் இந்த விண்டோ ஷாப்பிங் எல்லாம் தேவையில்ல, தூக்கி போடுறோம் எல்லாத்தையும் எல்லாம்
1: பார்க்காம வந்து ஷாப்பிங் பண்ணுவோம்.
0: பறந்து போனோம்,
1: அண்ணு போனோம்னா வந்து கொரியா போனோம்.

0: நாங்க அப்புறம்
1: ஒரு கோடி கொடுத்த என்ன
0: பண்ணுவோம்
1: ஷாப்பிங் இந்த விண்டோ ஷாப்பிங் எல்லாம் தேவையில்ல தூக்கி போடுற எல்லாத்தையும் விளையாடு
0: உங்களுக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுவேன் பிடிச்சதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுவேன் ஃபுல்லா முடிக்க மாட்டேன் ஹாஃப் ஹாஃப் ஹாஃப் சேவிங்ஸ்ல ஹாஃப் ரேட்ல அந்த மூணு பவர் அந்த மூணு பவர்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் சுவிட்சர்லாந்து போகணும்னு நினைக்கிறேன் ஆமா அதுக்கப்புறம் பறந்து போனோம்னா அது சொல்லிட்டேன் லைக் 1 crore கொடுத்தா இல்லாதவங்களும் ஹெல்ப் பண்ணுவேன் மீதி எனக்கு நான் ஷாப்பிங் பண்ணிட்டேன்
1: அவளையே இல்லாம ரெக்கார்ட் நோட் இல்லாம ஜாலியா காலேஜ் இல்லாம ஸ்கூல் ரொம்ப சைலண்டான டைப் இருக்கு ஓகே நீ ஃப்ரெண்ட்ஷிப் டே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங் வந்து உங்களுக்குள்ள எப்படி இருக்கு ஃபியூச்சர்ல வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கொண்டு போலாம்
0: இப்ப இருக்கிற மாதிரியே வந்து லைஃப் லாங் அதே கேங்கோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து ஜாலியா இருக்கணும்
1: ஃப்ரெண்ட்ஷிப்ல எது முக்கியம் நினைக்கிறீங்க நீங்க
0: ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி எனக்கு தெரியல எனக்கு அப்படி எதுவும் தெரியல எனக்கு
1: கூட பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சோ மச் மா ஓகே நேர்களை இணைந்திருங்கள் தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ராக் பீச் வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் புதுவை 102.8
2: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம்னு இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
5: சிவபலி விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். அலையோடு விளையோடு ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டுடியோக்குள்ள இருந்து நான் தமிழ் வெளியே ஆர்ஜே விஜய் பேசிட்டு இருக்காரு. அடுத்தது யார் கூட?

0: இணைகிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: தேங்க்யூ சோ மச் தமிழ். இன்னைக்கு அலையோடு விளையாடி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ராக் பீச் இந்த இடத்துல இருந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வருஷத்துல ரெண்டு நண்பர்கள் வந்து திரும்பி நான் வந்து புடிச்சிட்டு அவங்க கூட பேச போறோம். வணக்கம், அவங்க பேசலாம்.
2: வணக்கம் சார், என் பேர் வந்து அபினாஷ்.
1: அபினாஷ், ஓகே, சூப்பரான பேர் இருக்கு.
2: தினேஷ்
1: தினேஷ், என்ன இஷ்யூ இஷ்யூ பயங்கரமான பேசி பாக்கி ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க ரெண்டு பேரும்?
2: நான் வந்து ஃபார்மா கம்பெனி ஒர்க் பண்றேன். நானும் ஃபார்மால தான் இருக்கேன்.
1: ஓகே, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேன்றதுனால பீச் அப்படியே ஜாலியா வந்துட்டீங்க.
2: சும்மா நாங்க ரெகுலரா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சும்மா
1: பீச் வருவீங்க. ஓகே, சின்ன வயசுல இருந்து பீச் வந்திருக்கீங்க இல்லையா? எங்கெல்லாம் போனோம் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா?
2: ஆக்சுவலா நாங்க சின்ன வயசுல வரும்போதெல்லாம் இது எதுவுமே கிடையாது, வெறும் வெறும் கல்லு மட்டும்தான் இருக்கும். இங்க பானிபூரி கடை இருக்கும், டீ கடை இருக்கும். ஒரு அண்ணா வந்து சுண்டல் வச்சுட்டு இருப்பாரு. அந்த சுண்டல் வாங்க கூட எங்க எல்லாம் காசு இருக்காது. அப்போல இருந்தே நாங்க இந்த போய் சுத்திட்டு இருக்கோம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே நாங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா இது இப்படி ஆச்சு, அது அப்படியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் பாத்துட்டு இருக்கோம். பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா இருக்கு.
1: சின்ன வயசுல ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸா இல்ல இங்க வேலைக்கு போனது எப்படி ஃப்ரெண்ட்ஸா?
2: அன்எக்ஸ்பெக்டடா ஒர்க் பண்ண இடத்துல வந்து வந்த ஒரு காலேஜ் தான் இவரு. இவரு வந்து ஒரு 5+ இயர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காரு.
1: ஓகே, தினேஷ் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் எதை சொல்லுங்க?
2: பிடிச்ச விஷயம்ன்றது வந்து அவர் மாதிரி டவுன் டு எர்த் பர்சன் கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பா கண்டிப்பா, எல்லா விஷயம் தப்போ கரெக்ட்.
0: ஓகே, இணைப்பில் ஏதோ சின்ன பிரச்சனை நினைக்கிறேன். நாம அதுக்குள்ள இந்த பாட்டை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம அலையோடு விளையாடு ஷோவை கண்டினியூ பண்ணலாம்.

0: இணைப்புல விஜய் மறுபடியும் வந்துட்டாரு. நம்ம ஷோவை இப்போ கண்டினியூ பண்ணலாம்.
1: விழுப்புரம் இங்க வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆகுது, ஒரு 5 இயர்ஸ் தான் இவன் எனக்கு தெரியும். இவன் ஒருத்தன் தான் ஃப்ரெண்ட்ஷிப், எந்த டைம்ல போன் பண்ணாலும் ரெண்டு பேரும் டீ குடிக்க கிளம்பி வந்துருவோம். இவன் திண்டிவனம் ஆக்சுவலா, அங்கிருந்து டீ குடிக்கிறதுக்காக இங்கெல்லாம் வந்திருக்கான்.
2: பயங்கரமான
1: டீ குடிக்கிறதான்
2: இங்க வந்தான். கேட்க வேண்டிய அவசியம் இல்ல போல இருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள யாரு அதிகமா விட்டு கொடுத்து போவாங்க?
1: ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருப்போம். அந்த மாதிரி விஷயத்த எல்லாம் அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது
2: பயங்கரோட அதையோடு ஓகேவா. உங்களுக்கு நான் ஒரு 3 பவர் கொடுக்குறேன். என்னன்னா, டைம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போறேன்னா எங்க போன ஆசைப்படுவீங்க? உங்க கையில நான் ஒரு 1 கோடி கொடுத்தா என்ன பண்ண ஆசைப்படுவீங்க? இன்னொன்னு வந்து பறந்து போகணும்பா, படம் பார்த்து பார்த்துக்கிறீங்க.
1: பறந்து போகணும் அப்படின்னா
2: டிராவல் எல்லாம் பண்ணிருந்தா
1: நல்லா பண்ணுவோம்.
2: ஓகே, எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க?
1: நான் 3 போயிருக்கேன், கொடைக்கானல் போயிருக்கேன், ஏற்காடு, என்னோட லைஃப் எப்படி பாத்துக்கோங்க, ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கோங்க.
2: அவினாஷ் நீங்க சொல்லுங்க, எந்த பவர் சூஸ் பண்ணுவீங்க? உங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, அந்த 1 crore சொன்னால அந்த 1 crore கட் பண்ணிட்டு யாருடைய லைஃப் அவர்தான் வாழ்ந்து பார்க்கணும் ஆசைப்படுவீங்க?
1: ஒரு நாள் லைஃப் வாழ்ந்து பார்க்கலாம், நிறைய பேர் லைஃப் வாழ்ந்து பார்க்கலாம். ஆனா எனக்கு வந்து கஷ்டமான ஒருத்தவங்களோட லைஃப்

0: அவரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு வாழ்ந்து போகணும்னா, நான் முன்னாடி வந்து பெங்களூர்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனில என்னோட மேனேஜர், அவரோட பேர் வந்து பரமேஷ்.
1: இஷ்யூட முடியும்,
0: நமக்கு எல்லாமே வந்து இஷ்யூ தான். பரமேஷ் சார்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னோட குருநாதர் பிரதர் மாரி. அவரோட லைஃப் எப்படி இருக்கு, ஏன்னா அவரோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், அவரோட நாலேஜா இருக்கட்டும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட டாக்கிங் வேயா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் அப்சர்வ் பண்ணி அதை வந்து நான் என்னோட ஒரு ரோல் மாடல் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அவரோட லைஃப் நான் வாழ்ந்து பார்க்கணும், எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு, எப்படி வந்து அவரோட ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்றாரு, ஏன்னா அவருக்கு ரெகுலரா ப்ராப்ளம் வந்துருக்கும் அவர் போஸ்டிங் எப்படி. அதனால அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன், ஒர்க் போனோம், ஜாப் போனோம், ஃபேமிலி பிரஷர், நம்மளோட பிரஷர், அதெல்லாம் வந்துருது இல்ல. ஸ்கூல் டேஸ் வந்து நம்மையும் அறியாம ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்பிக்கை. நம்பிக்கை தான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா காசு அதெல்லாம் வந்து
2: தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் தேசம் புதுவை. இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: நேரம் 5:51 ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாடி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நம்ம ஆர்ஜே விஜய் அடுத்ததா யார் கூட பேசுறாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எஸ் தேங்க்யூ சோ மச் தமிழ், வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராக் வீட்ல இருந்து செம்ம சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே ஒரு நண்பர்கள் தினம் அப்படின்றதுனால அப்படி நண்பர்கள் கூட்டமாவே அதிகமாவே போயிட்டு இருக்கு. கேங் கேங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. சரி டக்குன்னு அப்படியே ஒரு 3 பேரை பிடிச்ச மறுபடியும், ஆனா அவங்க நாங்க சொல்லிட்டாங்க நாங்க வந்து நண்பர்கள் தான், ஆனா நாங்க சொந்தக்கார நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் நாங்க ஃபேமிலி அப்படின்ட்டாங்க.

0: அவங்கள்தான் நம்ம பேசலாம். வணக்கம், அவங்க பேசுங்க. என் பேர் காலித். காலித், உங்க பேர்?
1: அபிதா.
0: அபிதா, உங்க பேர்?
1: கரிஷ்மா.
0: ஓகே, அந்த கரிஷ்மா உங்களுக்குள்ள இருக்கிற கேங் அவங்க தானா? ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
2: நான் காலேஜ் படிக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சென்னையில.
0: சென்னை
2: போறதுனால லீவ் கிடைச்சிருக்குன்னு
0: போறேன்.
2: சின்ன வயசுல எப்பவுமே பீச் தான் மாறி இருக்கு.
0: பாண்டிச்சேரி வந்து எங்கெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க? எந்தெந்த விஷயங்கள் வந்து பாண்டிச்சேரி
2: பாண்டிச்சேரி தான், ஏன்னா ஃபுல்லா சுத்தம் ஒரு சின்ன
0: வயசுல இருந்து சென்னைக்கு போயிட்டு நீங்க மெரினா போயிருக்கீங்க இல்லையா? நீங்க இங்க ராக் பீச்ல இருந்த
2: இல்ல, இங்க போன அளவுக்கு அங்க போனது இல்ல, அந்த அளவுக்கு வெளில போனதே இல்ல.
1: பீச்னாலே பிடிக்கும். ஆமா, அப்புறம் ஆமா பீச்னா பிடிக்கும். அப்ப இங்க இருக்கிற அந்த இதை பார்த்தாலே போதும். ஆமா, பார்த்தாலே போதும். அதே மாதிரி நம்மளுடைய பாண்டிச்சேரி ஆளுங்களை பார்த்தாலே போதும்.
0: அந்த ஒரு வைப் வந்து கொடுத்துறாங்க.
1: ஆமா, பீச் முன்ன விட இப்ப நல்லா இருக்கு.
0: நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து எப்பயுமே ஃபேமிலியோட வருவீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி?
1: ஃப்ரெண்ட்ஸோட தான் அதிகமா வந்திருக்கேன், பீச்சுக்கு அதிகமா வந்திருக்கேன். ஜாலியா ஃபன் பண்ணுவோம், பீச்ல எப்பவும் விளையாடுவோம், தனியில போய் விளையாடுவோம். அப்புறம் இங்க இருக்கிற ஸ்நாக்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே என்ஜாய்
0: பண்ணுவோம். அதிகமான இங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ரொம்ப கம்மியா
1: இருக்கு. ஆமா ஆமா, இப்போ கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆமா ஆமா, என்ஜாய் பண்றோம்.
0: சிம்பிளா முடிச்சிட்டாங்க, என்ஜாய் பண்றோம். ஓகே, எஃப்எம் ரெயின்போல அலையோடு விளையாடு ஒரு கேம் ஷோ. ஓகேவா, உங்களுக்கு நான் ஒரு மூணு பவர் கொடுக்குறேன். என்னன்னா, பறந்து போகணும் அப்படின்னா எங்க பறந்து போகணும் ஆசைப்படுவீங்க? டைம் டிராவல் பண்ணுங்கிற இடத்துக்கு போகணும்னா எங்க டைம் டிராவல் பண்ணி போகணும் ஆசைப்படுவீங்க? இல்லைனா ஒரு 1 crore என் கையில கொடுங்க, நான் இதெல்லாம் செய்யணும் ஆசைப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்ன என்ன பண்ண ஆசைப்படுறீங்க?
2: நான் பறந்து போறதுனா சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு சென்னையில இருந்து பாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு பறந்து போனா நான் ஈஸியா பறந்து போயிட்டு
0: வந்துடுவேன். ஒரு பவர் கொடுக்குறேன், நான் இங்க ஏதோ ஒரு உலகத்துல சுத்தி,
2: ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த டிராவலிங்ல. ஆமா, அதனால நான் பறந்து போச்சேன்.
0: சிம்பிளா முடிச்சிட்டாரு. எனக்கு ரக்கையே கொடுத்தாலும் சென்னை மாதிரி போயிட்டு வந்துடுறவா அப்படின்னு முடிச்சிட்டாரு. இப்ப 1 crore கொடுத்தா என்ன பண்ணுவீங்க?
2: 1 crore கொடுத்தா என்ன, எனக்கு என்ன தேவை இருக்கோ வாங்கி வைப்பேன். கேமிங் கன்சோல் மாடிஃபை பண்ண பைக் அந்த மாதிரி ஏதாவது ராயல்
0: ஓஜி 96 மாதிரி சொல்றீங்க நீங்க. ஓகே, சூப்பர். இது டைம் டிராவல் பண்ணி போறோம், எங்க டைம் டிராவல் பண்ணி போறோம்?
2: இப்போதைக்கு டைம் டிராவல் தேவையில்லை நினைக்கிறேன்.
0: ஏன், என்ன காரணம்? ஃபியூச்சர்ல பார்க்க மாட்டேங்கிற போயிட்டு,
2: ஃபியூச்சர் தான் வரதானே போகுது, நம்ம பாஸ்ட் என்ஜாய் பண்ணிக்கணும்.
0: எதுக்கு பார்த்த கேள்வி அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, சூப்பர். நீங்க
1: இல்ல, நான் வந்து ஒண்ணு மட்டும், டைம் டிராவல் வந்துச்சுன்னா என்னோட ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு வருவேன்.
0: ஸ்கூல் டேஸ் எல்லாருடைய ஃபேவரட் ஸ்கூல் டேஸ் இல்லையா? என்ன காரணம், ஸ்பெசிபிக்கா ஸ்கூல் டேஸ் மட்டும் சொல்லு.
1: அப்ப வந்து என்னன்னா, போன் எல்லாம் கிடையாது, எல்லாமே வந்து எல்லாமே ரொம்ப க்ளோஸா இருப்போம், விளையாடுற டைம் அதிகமா இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதனால ஸ்கூல் டேஸ் தான்.
0: இப்ப வந்து பசங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த கேங்க கூட இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியா தானே இருக்கு இல்லையா?
1: ரொம்ப கம்மியா இருக்கு, போன் கூட தான் அதிகமா இருக்காங்க.
0: இப்ப உங்க சிஸ்டர் அவங்க சித்தி அவங்க பாத்தீங்களா, சிஸ்டர் சொல்ல வச்சாங்க.
1: எனக்கு வந்து அந்த ரக்க விங்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். நான் வந்து வேர்ல்ட் டூர் ஃபுல்லா எங்க இங்க ஸ்டார்ட் பண்ணா யூஎஸ், கனடா, எங்கேயாச்சும் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்ப வந்துடும்.
0: அவருடைய லைஃப் ஏதாச்சும் வாழணும் அப்படின்னா,
1: நான் ஒரு எஸ்ஆர்கே ஃபேன், அதனால அவரோட லைஃப் ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கணும்னு
0: ஆசை. ஒரு நாளைக்கு வாழ்ந்து பார்க்கணும்னா இங்க ரெண்டு பேர்ல யாரோட லைஃப் சூஸ்
1: பண்ணுவீங்க? காலிதோட லைஃப் தான்.
0: என்னடா பண்றான்னு பாப்போம்.
1: எப்படிதான்

0: இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: சிவ வலிவிலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். அலையோடு விளையாடு ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே விஜய் பீச்ல இருந்து நேர்கள் கூட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட இப்ப பேசிடலாம்.
3: எஸ் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் தமிழ், வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஷோவுடைய எண் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா போச்சு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்றதுனால ராக் பீச் இன்னைக்கு வந்து செம்மையா களைக்கட்டு இருந்துச்சு. நிறைய நேர்கள் கூட நம்ம வந்து தொடர்ந்து பேசணும். ஸோ மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே விஜய், அந்த ஸ்டுடியோல ஆர்ஜே தமிழ். Yeah.

0: நேயர்களே, இனி விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
1: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
7: மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4,000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
8: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
9: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
10: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடன் மன வலிமையுடனும் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளி அமைச்சகம் வரும் 5ஆம் தேதி துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடில்லியில் துவங்க உள்ளது. 2047 ஆரோக்கியமான மற்றும் போதைப்பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினரை உருவாக்குவதே பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். இப்பயணத்தின் போது கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் தப்தபாணி ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள கல்வி, கலாச்சார மற்றும் அலுவல் ரீதியான நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாளை கட்டாக்கில் உள்ள ஜகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தை திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைக்க உள்ளார். வரும் 4ஆம் தேதி தப்தபாணி அருகே உள்ள மகா கந்துனி தேவி கோவிலில் தரிசனம் செய்கிறார். குடியரசுத் தலைவரின் இந்த பயணத்தின் போது விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவனேஸ்வர் மற்றும் கட்டாக்கில் சுமார் 40 காவல் படை பிரிவுகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடனும் மன வலிமையுடனும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். புதுடில்லியில் இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற

0: விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான் திட்டத்திற்கான போதை முக்தியுவத்தின் தொடக்க விழாவில் பேசிய அவர், இளைஞர்கள் எப்போதும் போதைப் பொருள்களிலிருந்து விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய ஜன் பாகிதாரி பிரச்சாரத்தின் மூலம் போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பொதுமக்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாராந்திர நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். போதைப்பொருள் பழக்கம் இளைஞர்களை இலக்குகளிலிருந்து திசை திருப்பி குடும்பங்களை அழிப்பது மட்டுமல்லாமல் தேசத்தின் வலிமையையும் பலவீனப்படுத்துகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் மற்றும் அதன் பின் விளைவுகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சரியான நேரத்தில் நிபுணர்களை கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும், ஆரம்ப நிலையிலேயே எச்சரிக்கை அறிகுறிகளை கண்டறிந்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆதரவளித்து குடும்ப உறுப்பினர்கள் வெளிப்படையான உரையாடல் கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சமூக தனிமை, வழக்கத்திற்கு மாறான நடத்தை, உரையாடல்களை தவிர்த்தல், இரவு நேரங்களில் வெளியே தங்குதல், அடிக்கடி பணம் கேட்டல் போன்ற குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் போதைப் பொருள் பழக்கத்தின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். மேலும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் போதைப் பொருள் பழக்கத்தின் அபாயங்கள் குறித்து மாணவர்களுடன் விவாதித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இருந்து 1,00,000+ அதிகமான இளைஞர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நாட்டு மக்கள் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் இடையே பிணைப்பை வலுப்படுத்தும் இராணுவ ஓட்டத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங்கும் பங்கேற்றார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வீரர்களுக்காக ஓடுங்கள், வீரர்களுடன் ஓடுங்கள் என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் பொதுமக்களுக்கும் ஆயுதப்படைகளுக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்த இந்த ஓட்டம் ஒரு தனித்துவமான தளமாக செயல்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 79வது ஆண்டு சுதந்திரத்தை நினைவுகூரும் வகையில் NCC எனும் தேசிய மாணவர் படை இன்று புதுடெல்லியில் சைக்ளோத்தான் 2026 ஏற்பாடு செய்தது. பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் முன்னிலையில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்த சைக்ளோத்தானை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் தொடங்கிய இந்த சைக்கிள் பேரணி தேசிய தலைநகரின் முக்கிய இடங்கள் வழியாக பயணித்து அதே மைதானத்தில் நிறைவடைந்தது. தூய்மையான இந்தியா, பசுமையான இந்தியா, ஆரோக்கியமான இந்தியா என்ற கருப்பொருளின் கீழ் இந்த பேரணி நடைபெற்றது. NCCயின் அடித்தளமாக விளங்கும் தேசபக்தி, ஒழுக்கம், ஒற்றுமை மற்றும் அடிப்படை ஒழுமியங்களை வலுப்படுத்துவதோடு உடற்தகுதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகள் ஆகியவற்றை இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஜவுளி அமைச்சகம் வரும் 5ஆம் தேதி துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடெல்லியில் துவங்க உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள்.
1: வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த கண்காட்சி வரும் 6ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்களின் பார்வைக்காக திறந்திருக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்கண்காட்சி தற்கால ஜவுளி கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் கைவினை குழுக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சிறந்த தளமாக விளங்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆய்வு சார்ந்த படைப்புகள், கலைஞர் மற்றும் கைவினைஞர் கூட்டுப் பணிகள் மற்றும் ஜவுளி தயாரிப்பின் சமூக வரலாற்று மற்றும் கலாச்சார சூழல்களை இந்த கண்காட்சி எடுத்துக்காட்டும் வகையில் அமையும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது.
0: இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்கலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

0: வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்கலி வெங்கையா நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பிங்கலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பிங்கலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். 2047 விழிப்புணர்வு உள்ள பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய ஆரோக்கியமான மற்றும் போதைப்பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினர் மூலமே சாத்தியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற போதைப்பொருளற்ற பாரத இயக்கத்தில் உரையாற்றிய அவர், இந்த இயக்கம் வெறும் அரசின் முயற்சி மட்டுமல்ல, நாட்டின் இளைஞர்கள் போதைப்பொருள் எனும் தீங்கிலிருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு மக்கள் இயக்கம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மாணவர்கள் போதைப் பொருட்களிலிருந்து விலகி சக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த இயக்கத்தின் தூதுவர்களாக மாற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி போதைப்பொருளற்ற பாரத இயக்கத்தை காணொலி வாயிலாக தொடக்கி வைத்த நிகழ்ச்சி நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. மாணவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு போதைப்பொருள் இல்லா இந்தியாவிற்கான உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசித்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, தலைமைச் செயலாளர் டாக்டர் சரத் சௌஹான், மை பாரத் திட்ட மாநில துணை இயக்குனர் திரு திரவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30 நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ போட்டிகளில் இந்திய வீரர்கள் களம் காண்கின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2729 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடனும் மன வலிமையுடனும் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளி அமைச்சகம் வரும் 5 துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடில்லியில் துவங்க உள்ளது. 2047 ஆரோக்கியமான மற்றும் போதைப்பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினரை உருவாக்குவதே பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: எச்சரிக்கையாயிருங்க.
2: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
3: Go for PLI.
4: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 6:22 நொடிகள். இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, நமக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பாடல்களை நம்ம நிகழ்ச்சி மூலமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: 9 நிமிடம் 26 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது மனம் விரும்புதே. நம்ம நிகழ்ச்சியில முதல் நேயர் அவளுடைய மனம் விரும்பிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே, என்ன சாங் வேணும்?
1: எனக்கு உயிரே இது திரைப்படத்தின் பெயர். ஷாருக் கான் அவர்களுடைய சூப்பரான நடிப்புல, ஏ ரகுமான் அவர்களுடைய இசையில, தக்க தைய தைய தையா சாங்கோட மியூசிக் லிரிக்ஸ் அண்ட் அந்த ட்ரெயின்லயே பாட்டு போனாலும் மால்குடி சுபா மேம்ல சூப்பரா பாடிருப்பாங்க. இம்ப்ரோவைஸ் பண்ணி நடப்புற வேற லெவலுக்கு இருக்கும். அதனால தான் இந்த சாங் கேக்குறேன்.
0: ஓகே, உங்களுடைய பாடல் வந்துட்டே இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஆடுவீங்களா?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா.
0: சரி, உங்களுக்கு ட்ரெயின்ல போன அனுபவம் அப்படின்னு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா?
1: இருக்கு மேம். சென்னையில இருந்து பெங்களூருக்கு மிக நீண்ட 7 hours பக்கம் டிராவல் பண்ண அனுபவம் மறக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட அந்தாட்சரி பாட்டு பாடுறது என்ன, அப்புறமா குட்டிய கிட்ட நடிக்கிறதுன்னா, ஐயோ என்னால மறக்கவே முடியாது. என்னோட காலேஜ் டேஸ்ல ஒரு வாட்டி போயிருக்க அனுபவம். ஆமா,
0: ஓகே, அப்படியே ரீகால் பண்ணி விருப்ப பாடல் வருது. நன்றி.
1: ஆமா, தேங்க்யூ மேம், பாய்.
0: நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: அவர்களுக்கு பொன்மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: கலையரசு நல்லா பாடுங்க.
0: ஓகே.
3: முழுமையாய் மறுப்பேன், கத்திய சேலையோடு வந்தாலும் மனமுடிப்பேன் என மிக சரியான இலக்குடன் பயணிக்கும் கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்காக ஒரு பாடல். மாமா மாமா பாடல் வரிகளோடு சின்ன குயல் பாட பாட வருவது பாடும் நிலா.
0: ஓகே, உங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டு சொல்லுங்க சார்.
3: இது போல இந்தியாவில் ஒரு இளைஞர்களோ அவருடைய பெற்றோர்களோ ஒரு இலக்கை வச்சுட்டு பயணிச்சவர்கள் நல்லா இருக்கும்.
0: ஓகே சார், உங்களுடைய விருப்ப பாடல் வருது. நன்றி. நிகழ்ச்சி நீங்களும் உங்களுக்கு பிடித்த

0: Mama.
1: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி மனம் விரும்புதே. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருமுறை இன்ப கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், திருமுறை இன்ப கண்ணன் பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: படம் வந்து சிங்கார வேலன், பாடல் வந்து இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: ஓகே,
1: இந்த நம்ம ரெயின்போலயே ஒரு சிறப்பு இருக்கு, ஒரு ஃபேவரட் இருக்கு உங்ககிட்ட.
0: ஆ சொல்லுங்க.
1: சரிங்க, சிரிச்சாதான் ஃபேவரட்.
0: ஓ, நான் சிரிச்சாதான் ஃபேவரட்டா?
1: ஆமா, இந்த ரெயின்போலயே ஒரு சிறப்பு சிரிப்பு தான் உங்களது.
0: ஓகே, நன்றி நன்றி, பரவாயில்ல, ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா சொல்றீங்க. சரி, நீங்க ரெண்டு லைன் பாடி காட்டுங்க. இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய்னு.
1: இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே, போதுங்களா?
0: எங்க வந்துட்டாங்களா அன்பே? பாடணுன்னே
1: இந்த பாட்டை கேட்டத வருவாங்க.
0: கேட்டதுக்கு அப்புறம் வருவாங்களா?
1: ஆமா.
0: சரி ஓகே, அப்ப கேட்டுட்டே என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார், உங்களுடைய விருப்ப பாடல் வருது.
1: நன்றிங்க மேடம்.
0: நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2271760 மற்றும் 2275232 என்ற எண்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேளுங்க.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். இன்றொரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்கள் கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்பதே நேரம். 6:51 நம்ம நிகழ்ச்சியில நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்களுடைய பிடித்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ணிடலாம். வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து?
3: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார் மேடம்.
2: ஓகே, பிடித்த பாடல்
3: மேடம்? எனக்கு பிடித்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன், இதிலிருந்து நம்ம முதலாளி. இந்த பாடல் வந்து எங்க முதலாளி சாம்சன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் சிறப்பு அன்பளிப்பு பாடல்.
2: அடா அடா அடா, இந்த மாதிரி நல்ல ஒரு முதலாளிக்கு நல்ல ஒரு தொழிலாளி.
3: ஆமா, அன்பான முதலாளி மேடம்.
2: ஓகே, கண்டிப்பா அவருக்காக அப்ளை பண்ணிடலாம். உங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி. மனம் விரும்புதே
4: நல்லவருக்கு நல்லவரே.

0: 6:56 கேட்டுக்கொண்டிருப்பது மனம் விரும்புதே.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

0: நாடகமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
3: உடனே நானும் டியூன் பண்ண

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சுதந்திர போராட்ட வீரர் பிங்காலி வெங்கையாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் தேசத்திற்கு மூவர்ண கொடியை வழங்கியதில் பிங்காலி வெங்கையாவின் விலை மதிப்பற்ற பங்களிப்பிற்காக அவர் நினைவு கூறப்படுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அலுவலகங்களின் தலைவர்களுக்கான 2 நாள் கூட்டம் நாளை உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தொடங்குகிறது. இக்கூட்டத்தின் கருப்பொருள் மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்பதாகும். இந்தியாவின் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையிலும் மன அழுத்தத்தை போக்கும் வகையிலும் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் இடையே கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 60-க்கும் மேற்பட்ட ஊடக மற்றும் பத்திரிகையாளர்கள் பங்கேற்றனர். 4 அணிகளாக பிரிக்கப்பட்டு நாக் அவுட் முறையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி வேத பாரதி அமைப்பு சார்பில் இலவச இந்திய முறை மருத்துவ முகாம் ECR சாலை சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மருத்துவ முகாமை தொடக்கி வைத்தார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் குத்துச்சண்டை 60 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற சச்சின் சிவாச்சிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சச்சின் சிவாச்சின் உறுதியான ஆட்டமும் நிதானமும் அவருக்கு தகுதியான இந்த வெற்றி மேடையின் முதல் இடத்தை பெற்றுத்தந்துள்ளது என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250

0: கிலோ ஒரு கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: மணி 4:47 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது மனம் விரும்புதை. நமக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஒரு சில பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாடல்களை நம்ம நேயர்கள் இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் எப்படி கேட்கறது அப்படின்னு தெரியாம அப்படியே ஒரு சின்ன சோகத்தோட இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. டயல் பண்ண வேண்டிய எண்களை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2271760 மற்றொரு எண் 2275230. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து? உங்க பேர் கிளியரா வேல சார்? திருப்பி சொல்லுங்க உங்க பேரு, ஊர் பேர் சொல்லுங்க.
1: தென்பேர் கணேஷ் ராஜா.
0: ஓகே.
1: எனக்கு வந்து சூரியகாந்தி படத்துல பரமசிவன் கழுத்திருந்த பாம்பு கேட்டது, அந்த பாடல் வேணும்.
0: ஓகே.
1: யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டா சோபிக்கமே, அந்த ஒரு அடிக்காகவே பாடல் கேட்கலாம்.
0: சூப்பர் சார், உங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றிமா, நன்றி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: சைபோலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து பேராசிரியர்கள் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நண்பர்கள் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு நட்புணர்வை பேணுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நல்ல நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகள் நடுவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 7.51% அதிகமாகும் என்று நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் பயணியர் வாகனங்களின் விற்பனை 24.1% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி 15.5% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவையும் 11.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக இன்று பெங்களூருவில் தமது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர் துறையும் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கல்வி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் வலியுறுத்தினார். பஞ்சாபில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி அரசு தவறிவிட்டதாக ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். ஃபரித்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹரியானாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்கு 5000 கோடி ரூபாயை தமது அரசு ஒதுக்கி

0: உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு நயாப் சிங் சைனி குறை கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தமது அரசு தயாராக உள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதலாக 4,597 கோடி ரூபாயை ஆந்திராவிற்கு வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமான வரி பகிர்வை விட கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஆந்திர மக்களின் சார்பில் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கின. குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்தார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் அனைவரும் இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு முகேஷ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு இம்பால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு முகேஷ் சிங் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 9 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக தாய்ப்பால் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கியுள்ள இந்த ஒருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சி 7 தேதி வரை நடைபெறும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 33 மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்களுக்கு 8,22,00,000 ரூபாயை விடுவித்துள்ளது. இதில் 2,43,00,000 ரூபாய் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின் அரிசி ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சுரபயா மகாசர் இடையே 271 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு மதுரா தீவு அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் எபோலா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,587 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 3,000 மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15ஆம் தேதி கலேயில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடை பிரிவில் ஆரியன்

0: வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி அராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: சிவவாலி விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
5: என்ன சொல்றீங்க? 9:15 முதல் 11 மணி வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
6: உடனே நானும் டியூன் பண்ணி

0: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
2: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா
1: தூக்கிடுவாங்க.
3: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
0: சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
4: என்னடா சொல்ற, நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
5: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
1: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: நேரம் 7:59.
1: நேர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேரம் 7:59 நொடிகள்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: என்ன தமிழ், எப்படி இருக்க?
7: நல்லா இருக்க லட்சுமி, எப்படி இருக்க?
6: நானும் நல்லா இருக்கேன் தமிழ். சரி, ரொம்ப நாளா உன்ன ஆளே பார்க்க முடியல, எங்க போயிருந்த?
7: நான் என் சொந்த ஊருக்கு போயிருந்தேன்.
6: சொந்த ஊருனா உங்க அம்மா வீட்டுக்கா?
7: ஆமா ஆமா, என் தம்பிய பாத்துட்டு வரலான்னு போனேன் லட்சுமி.
6: அப்படியா? உங்க தம்பி ஏதோ ஒரு ஐடி ஃபீல்ட்ல தானே வேலை செய்யறாங்கன்னு சொன்ன?
7: ஆமா, சென்னையில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த வேலையை விட்டுட்டான். வேலையை விட்டது எங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால நேர்ல பார்த்து கேட்டுட்டு வரலான்னு தான் நானும் போனேன். அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது அவன் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கான்னு.
6: அப்படி என்ன நல்ல விஷயம் பண்ணா?
7: அவன் வேலையை விட்டதுன்னு எங்களுக்கு வருத்தமா தான் இருந்தது. இப்ப அவன் சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான்.
6: பிசினஸா? என்ன பிசினஸ்?
7: இது காளான் வளர்ப்பு.
6: காளான் வளர்ப்பா? அப்படின்னா?
7: அதான், நம்ம ஊர்ல எல்லாம் சாப்பிடுவோமே மஷ்ரூம், அத பத்தி தான்.
6: ஓ, அப்படியா? சரி, அவ்வளவு பெரிய ஐடி ஃபீல்ட விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி வந்து பிசினஸ் பண்றான்?
7: ஐடி ஃபீல்ட்ல என்ன கிடைக்க போகுது பெருசா? டென்ஷனை தவிர நல்ல சம்பளம் தான். இருந்தாலும் நம்ம ஊர்ல வாழற மாதிரி வருமா?
6: அதுவும் சரிதான்.
7: அதுக்காக தான் வந்திருக்கான். நானும் முதல்ல ஏண்டா இந்த வேலைக்கு வந்த, உனக்குதான் இவ்வளோ பெரிய கம்பெனியில வேலை செய்யறியன்னு கேட்டேன். போய் நேர்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எவ்வளோ ஒரு சூப்பரான பிஸ்னஸ், எவ்வளோ ஈஸியா சம்பாதிக்கலாம், படிச்சவங்களாம் விவசாயம் பண்ண வர்றதுனால எவ்வளோ நல்லதுன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
6: அப்படியா? சரி, அவனுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு?
7: அவன் படிச்சதுன்னுமோ ஐடி ஃபீல்டு தான். எங்க ஊர்ல விவசாயம் தானே அவன் வளர்ந்தது, எல்லாமே விவசாயத்தை பார்த்துதானே வளர்ந்தான். அதனால அவனுக்கு விவசாயத்துல ஏற்கனவே ஆர்வம் இருந்தது. அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்கன்னு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்கள போய் பார்க்கும்போதுதான் இந்த பிசினஸ்னால எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஐடி ஃபீல்டோட 2 மடங்கு வருமானமும் இதுல கிடைக்குது. மன நிம்மதி, சந்தோஷம், அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஆரோக்கியமான உணவு கொடுக்கறோம் அப்படின்ற சந்தோஷமும் கிடைக்குதுன்னு சொல்லி மனநிறைவோட வாழறான்.
6: சூப்பர் தமிழ், அப்ப நானும் இந்த பிசினஸ் பண்ணலான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஐடியா கூட.
7: ஐடியா கொடுக்கறது நான் சொல்றதை விட இதுக்கான எக்ஸ்பர்ட் சொன்னா கரெக்டா இருக்கும் இல்லையா? அதனால உனக்கு ஒரு ஆபீசரை பத்தி சொல்ல போறேன். அவரு இந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம், எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், இதை எப்படி மதிப்பு கூட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமான ஆலோசனைகளை நமக்கு கொடுக்க போறாரு. அவர் யார் தெரியுமா?
6: யாரு?
7: லாபம் தரும் சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இல்லையா?
6: ஆமா.
7: அங்க பயிர் நோயியல் துறையினை பேராசிரியர் முனைவர் எம் பரமசிவன் அவர்களுடைய உரையே இப்ப கேக்கலாம். இதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரியா?
6: அப்படியா, கேக்கலாமே.
8: வருங்கால வேளாண் சார்ந்த தொழிலதிபராக நினைக்கும் வேளாண் பெருமக்களுக்கும் படித்த பட்டதாரிகளுக்கும் எனது வணக்கம். சிப்பிக்காளன் வந்து நமக்கு வந்து குறைஞ்ச இடமே போதும். அதில் வந்து நம்ம வந்து வளர்த்து அதிக மகசூல் எடுக்கலாம். நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பெரிய தொழிலதிபர் கூட ஆகலாம். முதல்ல வந்து காளானை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இயற்கையில் கிடைக்கும் செல்வங்கள் வந்து காளானும் ஒன்று. காளான் முக்கியமாக மனமிக்க சுவைமிக்க உணவாக கருதுகிறது. இதில் வந்து நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து அதிகமாக இருக்கு. மாவு சத்து கொழுப்பு சத்து குறைவாக இருக்கும் போது நம்ம வந்து எல்லா வயதினரும் எந்த வகையான நோய் உள்ளவர்களும் இந்த காளானை நம்ம சாப்பிடலாம். சிறுதானியங்கள் இல்லாத ஒன்று நம்ம காளானில் இருக்குது. இன்றியமையான அமினோ அமிலங்கள் அதாவது லைசின் மற்றும் டிரிப்டோஃபேன் இவற்றில் அதிகமாக இருக்கும் காளானில். ஆனால் சிறுதானியங்கள் அவ்வளோ கிடைக்காது. காளான்கள் அதிகமான ரத்த அழுத்த உள்ளவர்களை வந்து குறைக்கும் பண்பு இருக்குது. ரத்த சோகையை போக்கும் பண்பும் இளமையாக இருக்கலாம். வாழ்காலத்தை கூட்டும் பண்பும் இந்த காளானுக்கு அதிகமாக உண்டு. மேலும் இது நீரழிவு நோய் உள்ளவர்களுக்கு சிறந்த உணவாக சாப்பிடலாம். ஏன்னா அதில் வந்து நமக்கு நார்ச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. ஊழல் சதை அதாவது குண்டு குண்டா இருப்பாங்கல்ல, அந்த சதையை இல்லாம

கண்டினியூஸாக நம்ம இந்த காளானை சாப்பிட்டு வந்தோன்னா நல்ல திடகாத்திரமான பாடி உள்ளவர்களாக மாறலாம். உலகில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா 69,000 வகையான காளான் இருக்குது. இதில் வந்து நம்ம 2,000 வகையான காளான் தான் சாப்பிடுவதுக்கு உகந்த. அதிலும் பார்த்தோன்னா இந்தியாவில் பார்த்தோன்னா 283 வகையான காளான் தான் நமக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி வந்து உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தணும். இவற்றில் முக்கியமானதுன்னா 4 வகை காளான் மட்டும்தான் வணிக ரீதியில் பயன்படுத்துகிறாங்க. அந்த 4 வகை காளான் என்ன பார்த்தோன்னா, 1 சிப்பி காளான், 2 பால் காளான், 3 பார்த்தோன்னா நெல் வைக்கோல் காளான், 4 பார்த்தோன்னா வெண் மொட்டு காளான். இந்த 4 ரகங்களும் தான் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு லாபம் தரும் தொழில். எப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு வேளாண்மை சார்ந்த உபத்தொழில். ஏன் சொல்லணும்னா, நம்ம வேளாண்மையிலிருந்து நெல்லிலிருந்து கிடைக்க வைக்கோலை பயன்படுத்தி இந்த காளானை வளர்க்கலாம். அதனால தான் இது ஒரு வேளாண்மை சார்ந்த உபத்தொழில். குறைந்த பரப்பில் குறைந்த முதலீட்டில் நிறைந்த லாபம் தரும் தொழில். அதே மாதிரி பயிர் செய்யா காலங்களிலும் வருவாய் தரும் ஒரே வரப்பிரசாதம். விவசாயம் போடுவோம், சீசன் அதை போடுவோம், அதை கிடைக்காது கூட இது எல்லா பருவங்கள்லையும் வந்து நம்ம வந்து வீட்டிலேயே வச்சு வளர்க்கலாம். மகளிருக்கு ஏற்ற மாபெரும் தொழில். பண்ணை கழிவுகளை பணமாக்க உதவும் ஒரு தொழிலாகும். காளான் வளர்ப்புக்கு பிறகு எஞ்சி நிற்கும் கழிவு, அதாவது நம்ம காளான் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த பெட்டு, அந்த உருளை படுக்குன்னு சொல்லுவோம், அந்த பெட்டை வந்து நம்ம வந்து உரமாகவும் வயலில் பயன்படுத்தலாம். இதில் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை படகத்திலேருந்து நிறைய ரகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். அதில் வந்து கோ1, APK1, MD1, ஊட்டி 1 மற்றும் கோ1. இப்போ இந்த வருஷம் வந்து கிள்ளிகுளம் 1, KKM1 வெளியிட்டிருக்காங்க. இவை அனைத்துமே சிப்பி காளான் வகையை சார்ந்தது. இது வந்து நமக்கு அதிகமான சத்துக்கள் அதிகமாக இருக்குது, புரதம் அளிக்கும் உணவுப் பொருளாக இருக்கும், அமினோ அமிலங்கள் நமக்கு எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடியது. இதை எப்படி நான் உங்களுக்கு வளர்க்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிப்பி காளான் வந்து முக்கியமாக பார்த்தோன்னா கடல் சிப்பி தோட்டத்தில் இருக்கிறதுனால வந்து இதுக்கு வந்து சிப்பி காளான் பேர். இதோட அறிவியல் பேர் பார்த்தோன்னா புளுரோட்டஸ். இதில் வந்து ஒவ்வொரு சிட்டினமும் இருக்குது. புளுரோட்டஸ் ஸ்பீசிஸ்னு சொல்லுவோம், புளுரோட்டஸ் புளுரிடா புளுரோட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து உலக காளான் உற்பத்தியின் 4வது இடத்தை பிடித்திருக்கு. இதுக்கு முக்கியமாக பார்த்தோன்னா இது இலைகள் நன்றாக வளர்ந்து பரவும், காளான் மொட்டுகள் தோன்றும், காற்றில் ஈரப்பதம், அதாவது முக்கியமாக வந்து அந்த காளான் வளர்க்க தேவையான ஈரப்பதம் வந்து 80-85% விழுக்காடு இருக்கணும். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 20-30 செல்சியஸ் இருக்க வேண்டும். அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லா கண்டிஷன்லையும் நல்லா வளரக்கூடியது. ஏப்ரல் மே ஜூனில் மட்டும் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது, ஆனால் காளான் வரும். மற்ற டயத்தை விட நமக்கு வந்து மகசு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கவே இல்லை, ஆனால் வராதுன்னு சொல்ல முடியாது. இப்போ 24 வெளியிட்ட ரகம் கிள்ளிகுளம் 1, KKM1 வந்து எல்லா பருவத்திலும் வளரக்கூடியது, குறைந்த நாள் உள்ளது, சீக்கிரமாகவே நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். சிப்பி காளான் வந்து 1.5 கிராம் உருளை படுக்கிலிருந்து 1 கிலோ முதல் 1.5 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து காளான் வந்து நம்ம தயாரிக்கலாம். வளர்ப்பு முறை, ஃபர்ஸ்ட் காளான் குடில். காளான் குடில் எப்படின்னு சொல்லணும்னா, சிப்பி காளான் வளர்ப்பிற்கு அதிக செலவில் கட்டப்படும் கட்டடங்கள் தேவையில்லை. அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து எளிய முறைன்னு சொன்னேன். தென்ன ஓலை அல்லது தாவர பகுதிகளை கொண்டு வேயப்பட்ட குடிசைகளில் இதனை வளர்க்கலாம். தினமும் 5 கிலோ காளான் உற்பத்தி செய்ய ஏறக்குறைய 80 சதுர மீட்டர் அளவுள்ள குடிசையே போதும். இந்த 80 சதுர மீட்டர் இடத்தையே வந்து நாம் 2 பிரிச்சுக்கணும். 1 வித்து பரவும் அறை, மற்றொன்று காளான் வளர்க்கும் அறை. அந்த வித்து பரவும் அறை என்னன்னா, நம்ம வந்து படுக்கையை தயாரிச்சுட்டு அந்த படுக்கை வந்து அந்த இருட்டு அறையில் இருக்கும். அப்போ அந்த பூஞ்சான இலைகள் வந்து உள்ளே நன்றாக வளரும். அதுதான் அந்த வித்து பரவும் அறை. அதிலிருந்து நம்ம மாற்றணும். இக்குடிசை கிழக்கு மேற்காக அமைய வேண்டும். குடிசையில் நிலவும் ஈரப்பதத்தை சீராக வைத்திருக்க வேண்டும். குடிசையின் உயரம் 8 அடி இருந்தால் போதும். மேலும் 6 அடி உயரத்தில் பொய்க்குறையை அமைக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் குடிசையில் காளான் வளர்க்க தேவைப்படும் ஈரப்பதம் பராமரிக்க இயலும். காளான் வித்து பரவும் அறையில் கொஞ்சம் வெளிச்சமும் அதிகமாக காற்றோட்டம் தேவையில்லை. ஆனால் காளான் வளர்க்கும் அறையில் நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் தேவைப்படும். குடிசையினுள் காற்றின் ஈரப்பதம் எப்பவுமே நான் உங்களுக்கு சொன்னது 80-85 விழுக்காடு நிலவுவதற்கு. எப்படி நம்ம ஈரப்பதம் நம்ம வந்து தரையில் மேண்டினோம்னா, அதன் தரையில் வந்து 1.5 அடி உயரத்திற்கு ஆற்று மணலை பரப்பி காலை மாலை 2 நேரங்களிலும் தண்ணீரை தெளிக்கணும். வெப்பம் அதிகமாக இருக்கணும்னாலும் கோடை காலங்களிலும் சுவர்களிலும் நம்ம வந்து தண்ணீரை தெளிக்கலாம். அல்லது சணல் சாக் பையை அது மேலே வச்சு படுதாக்களை தொங்க விட்டு அவற்றின் மீது நம்ம தண்ணீரை தெளித்தாலே வந்து வெப்பத்தின் அளவை குறைக்கலாம். அல்லது படித்த இளைஞர்கள் எல்லாருமே என்னென்னா வெப்பமானி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து வெப்பமானி ஈரப்பதமானி நம்ம வந்து செட்டிலே வச்சுருந்தாங்க. அந்த அதுக்கு தக்கன வந்து ட்ரிஸ்லிங் மாதிரி அடிக்கதும் வச்சுருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்படிம்பாங்க. அதுவும் இப்போ நிறையா பேர் வச்சுருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ காளான் வித்து, காளான் வித்து எங்கே கிடைக்குன்னா, இங்கே காளான் வித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து கல்லூரிகளிலும், கிள்ளிகுளம், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களிலும் அந்த காளான் வித்து போய் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிறலாம்.
ஒரு வித்து பையோட ரேட்டு வந்து

40 ரூபா தான். அதாவது படுக்கைக்கான வித்துப்பையோட ரேட்டு தான் 40 ரூபா. இதில் வந்து நிறைய வித்துகள் இருக்கும், மூளை வித்து, தாய் வித்து, ஆதார வித்துன்னு வரும். ஆனால் நம்ம அதெல்லாம் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம நேரடியாகவே படுக்கை வித்து தான் வாங்கணும். அக்ரிகாட்டுங்கிற முறையில் வந்து காளான் வித்தே நீங்கள் வாங்கிக்கலாம். படுக்கை வித்தே வந்து 42 ரூபா ஒரு வித்து, அதாவது 300 கிராம் தான் 42 ரூபா. கிலோ கணக்கு வரும்போது மாறும் உங்களுக்கு, அப்போ நீங்கள் வாங்கி தரணும் பயன்படுத்தலாம். அது ஒரு நன்மை தரும் பூஞ்சாணம். நம்ம உண்ணும் பகுதி தான் அந்த இது உடலம் சரி பூசணம். சோதனை காலத்தில் வந்து நமக்கு வந்து சோளத்தில் தான் நம்ம எடுக்கிறோம். சோளத்தில் அந்த பாலிப்புறப்பலின் பையுக்களை வச்சு வளர்க்கப்பட்ட பூசாணம் வளர்ச்சி வந்து இருக்கும். அந்த தாய் வித்திலிருந்து எடுத்து வச்சுட்டோன்னா 15 நாளில் இந்த காளான் வித்து வந்து அந்த பாலித்தீன் பையில் வந்து ஃபுல்லாக பரவிடும். இது வந்து தான் காளான் சாகுபடிக்கு நம்ம கொடுக்குறாங்க. இது வந்து காளான் வித்தை நம்ம விவசாய கல்லூரியிலையோ இல்லை ஆராய்ச்சியிலேயோ வாங்கிட்டு வந்துக்கலாம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காளான் எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கணும். குடியில் அமைச்சாச்சு, விதை வாங்கியாச்சு, வித்து வாங்கியாச்சு, இப்போ நம்ம வந்து படுக்கை தயாரிக்கணும். அப்போ அதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தோன்னா வைக்கோல், நெல் வைக்கோல் வந்து உருளை படுக்கை தயாரிக்கலாம். அந்த வைக்கோல் வந்து ஏறக்குறைய 5 நீளத்திற்கு நம்ம வந்து துண்டு துண்டாக வெட்டி கொள்ளலாம். முன்னாடி அது வெட்டணும், அப்போ தான் மக்க ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். இப்போ வந்து மிஷின்லேயும் நமக்கு பாதி வெட்டிருந்தாங்க. வைக்கோல் வந்து 4 முதல் 5 மணி நேரம் சுத்தமான தண்ணீரில் வந்து ஊற வைக்கணும். பின்னாடி அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு பின்னா ஒரு அண்டாவில் வந்து நீரை ஊற்றி அடிப்பில் வைத்து நல்லா ஒரு மணி நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும். ஏன் கொதிக்க வைக்க சொல்லணும்னா அந்த வைக்கோலில் உள்ள கிருமிகள், அதாவது மற்ற பூஞ்சாணம்லாம் இருக்கணும்ல, அதெல்லாம் வந்து அந்த நீர் ஆவியில் வந்து வெந்து போயிடும், அழிஞ்சு போயிடும். அதனால தான் நல்லா கொதிக்க வைக்க சொல்லணும். கொதிக்க வச்சக்கப்புறம் பின்பு வந்து அந்த வைக்கோலை சணல் சாக்கு மேட்டு பகுதியாக இருக்கணும், ரொம்ப தரையிலும் போடக்கூடாது, கொஞ்சம் மேட்டு பகுதியாக போட்டு சணல் சாக்கை கீழே விரிச்சிட்டு அது மேலே நம்ம பரப்பிடணும். பரப்பி உலர்த்த வேண்டும். உலர்த்தணும்னா நம்ம வந்து ஒரு ஃபேனை போட்டு கூட நம்ம வந்து இது பண்ணிடலாம். உலர்த்திட்டு நம்ம வந்து அந்த வைக்கோலை வந்து நம்ம கையில் எடுத்து பார்க்கணும். கையில் வச்சு நம்ம அமுக்கும் போது தண்ணி கீழே சொட்டக்கூடாது, ஆனால் நம்ம கையில் வந்து ஈரப்பதம் இருக்கணும். அப்போனா அந்த காளான் வளர்க்கறதுக்கு ஏற்ற நிலையில் வந்து அந்த வைக்கோல் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் அமுக்கும் போது தண்ணி நீர் வடிய ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகுனா வேற பாக்டீரியா வந்து ஈஸியாக உள்ளே வந்துடும், நம்ம பெட்டே வேஸ்ட்டாக இதாக போயிடும். அதனால நீங்கள் வந்து வைக்கோல் எடுத்து நல்லா கைட்டு உள்ளங்கையில் வைத்து நான் அமைக்கி பார்த்தோம்னா கையில் வந்து ஈரம் இருக்கணும், ஆனால் தண்ணி சொட்டக்கூடாது. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம படுக்கை தயாரிக்க ஆரம்பிக்கணும். அதாவது 60 to 70 உலர்த்த வேண்டும். கையில் எடுத்து அதை இருக்கணும், அதே மாதிரி தொற்று நீக்கம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து காளான் வித்தை நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருப்போம். அதை வந்து 2 சம பங்காக பிரிச்சுக்கிடணும். 150 கிராம் 1, 150 கிராம் 1. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் கைட்டு உதித்து பொடியாக்கி வச்சுக்கலாம். அதை உருளை படிக்க ரெடி ஆயிடுச்சு. அந்த அடிப்பகுதியில் சுமார் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வைக்கோல், அதாவது தொற்று நிற்கப்பட்ட வைக்கோலை வந்து பரப்ப வேண்டும். அதன் மேலே வந்து சுமார் 25 to 30 கிராம் காளான் வித்தை சீராக தூவ வேண்டும். காளான் வித்து 300 கிராம் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. 150 பிரிச்சு அப்போ வந்து ஒரு காளான் வித்து பையிலிருந்து நம்ம 2 உருளை படுக்கை செய்யலாம். 2வது அடுக்கு வந்து 10 சென்டிமீட்டர் வந்து வைக்கோலை வச்சுட்டு திருப்பவும் அதே மேலே 25 to 30 கிராம் காளான் வித்தை வந்து சமமாக தூவிடலாம். இதே போன்று 3வது மற்றும் 4வது அடுக்குகளை தயார் செய்ய வேண்டும். கடைசியில் என்ன பண்ணுறோம், 5வது அடுக்கில் வந்து அதே கீழே அடியில் வந்து 5 சென்டிமீட்டர் அளவு போட்டோம்ல, அதே மாதிரி மேலே வந்து 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு வைக்கோலை வந்து சிறு சிறு துண்டா பரப்பி வந்து பாலித்தீன் பை வாய்ப்பகுதியை சணலாக வந்து நம்ம வந்து கட்டிடணும். இதுவே காளான் படுக்கை ஆயிடுச்சு. பிறகு அந்த பையில வந்து பென்சில் அல்லது 7-8 ஓட்டை நம்ம 4 சைடும் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் வர பூஞ்சானம் வந்து காளான் வர்றது நமக்கு வெளியே தெரிஞ்சிடும். அந்த காளானை போட்டு வச்சிடணும். இப்போ காளான் இலை வளர்த்து பரவுதல், இப்போ வந்து அதை கொண்டு வந்து வித்து பரவும் அறையில் கொண்டு வைக்கணும். வித்து பரவல வச்சோம்னா அடுக்கடுக்காக வைக்கலாம், அல்லது உரி மாதிரி கட்டி கட்டி தொங்க அடுக்கும் வைக்கலாம், அல்லது நம்ம வந்து பெஞ்சு வச்சு கூட வரிசைக்காக நம்ம வைக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். இந்த காளான் உருளை படுக்கையில் வந்து அந்த காளான் இலைகள் வந்து பரவுவதற்கு ஏற்ற நாட்கள் வந்து 15 நாட்கள் ஆகும் புல்லாக பரவும். ஆனால் இப்போ வந்து அந்த கிளி உலம் 1 ரகத்தில் வந்து பார்த்தோம்னா 8 நாளிலே வந்து புல்லாகவே உங்களுக்கு பரவிடும். மற்ற ரகங்களில் வந்து 15 நாள் ஆகும், இதில் வந்து 8 நாளே உங்களுக்கு பரவிடும். அந்த பூஞ்சான இலை முழுவதும் பரவிய பின்பு படுக்கைகளை காளான் தோன்றும் அறைக்கு காளான் அறைக்கு மாற்றணும். இப்போ காளான் வந்து நம்ம இங்கே எப்படி தெரியும்னு பார்த்துக்கோங்க. முழுமையாக பறைய பின்னாடி நம்ம வந்து பையை கிழித்து கொண்டு காளான் வெளியே வரும். அந்த நம்ம ஓட்டை போட்டிருக்கோம்ல, அந்த ஓட்டை வழியாக வந்து ஃபஸ்ட்டு காளான் வெளியே வரும். காளான் சின்ன சின்ன மொட்டாக தான் வரும். அந்த மொட்டு தோன்றிய 3 நாட்களில் காளான் விரிஞ்சு அப்படியே சிப்பி மாதிரி தெரிய ஆரம்பிச்சு பெருசாகிடும். அவற்றை நம்ம அறுவடை செய்யலாம். பாலித்தீன் பையை வந்து கத்தினால் கிழித்து மெதுவாக வந்து அந்த கீழே நீக்கி விடணும். நம்ம அறுவடை செஞ்சுட்டு பையை நீக்கி தண்ணீரை வந்து தெளிக்கக்கூடாது. அடுத்த நாள்லேருந்து படுக்கை மேலேருந்து காலை மாலை தண்ணி தெளிக்கணும். வெப்பநிலையும் காற்றையும் நம்ம வந்து பராமரிச்சுக்க வேணும். இப்போ நமக்கு வந்து இந்த 1 வாரம் கழித்து 2வது ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து காளான் அறுவடையை பண்ணுறோம். நன்கு வளர்ந்த வித்த காளான்களை தட்டுவிடம் பறித்து வைக்கிறது.

0: சுத்தம் செஞ்சிடலாம். காளான அறுவடை படுகையில் வந்து தண்ணீர் தெளிக்க வேண்டும். இதே மாதிரி மூணு தடவை நம்ம வந்து காளான அறுவடை பண்ணலாம். மொதல் தடவை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 600 கிராம் கிடைக்கும், ரெண்டாவது ஒரு 300 கிராம், ரெண்டாவது ஒரு 200 கிராம், அடுத்து வந்து நாலாவது பண்ண முடியாது, அது வரும், கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். மூணு தடவை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் தொடர்ந்து. அப்போ நம்ம அந்த அறுவடை செய்த காளான ஒரு பாலித்தீன் பையில் வச்சு அதுலேயும் கொஞ்சம் ஹோல் போடணும், ஏன்னா ஏரேஷன் எல்லாமே இருக்கிறத வச்சு நம்ம வந்து தாராளமாக விற்பனை செய்யலாம். இப்போ வந்து வேளாண்மை கல்லூரி மற்ற இடத்துலாம் வந்து ஒரு கிலோ வந்து 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ எங்கிட்ட வாங்கிட்டு போகிற நிறைய விவசாயிகள், அதாவது என்டர்பிரினர்னு சொல்கிறோம்ல, தொழில் அதிபர்கள், அவங்க வந்து வெளியே வந்து 240 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்க எங்ககிட்டே கொண்டாந்து திருப்ப எங்களுக்கு 240 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு கிலோ காளான் வந்து அவ்வளவு. அதை வந்து திருப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பெட்டை எடுத்து நம்ம வந்து வெளியே மக்கவும் வச்சுக்கலாம், மக்கி வயலில் நம்ம தாராளமாக போடலாம். எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து 1 கிலோ to 125 கிராம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு படுக்கை செய்யறதுக்கு நமக்கு தேவையானது வந்து 500 கிராம், அதில் வந்து கிடைக்கும் மகசூல் வந்து 1.5 கிலோ. அப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து 30 ரூபா செலவழிச்சோன்னா நமக்கு வந்து 130 ரூபா கிடைக்கும், 100 ரூபா நமக்கு லாபம் தர மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடியது. சரியா, இதுதான் வந்து சிப்பிக்காளான் வளர்ப்பு முறை. இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள், பயன்படுத்தினா நல்ல லாபம் தரணும் தொழில் தான். இது வீட்டில் உள்ள எல்லா மகளிருமே செய்யலாம். இப்போ அனைத்து மகளிருக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறையாவே செய்கிறது லாபம் தரும் தொழில், காளான வளர்க்கறதுக்கு உங்களுக்கு பயிற்சியும் பண்ணுறாங்க. நீங்கள் அதுலேயும் கூட நல்லாவே பண்ணலாம், நல்லாவே மகசூல் எடுக்கலாம். நன்றி.
1: லாபம் தரும் சிப்பிக்காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் பரமசிவன் அவங்களோட உரையை கேட்டதுல எப்படி இருந்தது?
2: சூப்பர் தமிழ். இதை கேட்டதுல இருந்து எனக்கும் இப்போ சிப்பிக்காளான வளர்க்கலான்ற ஒரு ஆர்வமும் வந்திருக்கு.
1: கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம்.
2: கண்டிப்பா.

0: லக்ஷ்மி, லக்ஷ்மி.
1: ஆ வா தமிழ், வா உள்ள வா.
0: ஆ வரது இருக்கட்டும், உனக்கு ஒண்ணு குடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
1: என்னது?
0: இது நாட்டுக்கோழி முட்டை.
1: நாட்டுக்கோழி முட்டையா? எப்படி உனக்கு கிடைச்சது?
0: எங்க வீட்டுலதான் வளர்க்கறேன்.
1: ஏ அது கிராமத்துல தானே கிடைக்கும், இங்க சிட்டில எங்க கிடைக்க போகுது?
0: எங்க வீட்டு மொட்டை மாடியிலேயே நான் நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கேன்.
1: இந்த சிட்டிலயுமா நாட்டுக்கோழி வளர்க்க முடியும்?
0: கண்டிப்பா வளர்க்கலாமே.
1: எப்படி?
0: எப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. நம்ம பாண்டிச்சேரியில கேவிகே இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: அங்க போயிருந்தேன். அங்க பிடி சித்ரான்னு ஒரு கால்நடை மருத்துவரை பார்த்தேன்.
1: ஓஹோ,
0: அவங்கதான் மொட்டை மாடியில எப்படி நாட்டுக்கோழி வளர்க்கலான்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
1: அப்படியா? அவங்க என்ன சொன்னாங்க?
0: நீயே கேள என்ன சொன்னாங்கன்னு.
2: அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் சித்ரா, வேளாண் அறிவியல் நிலையம் புதுச்சேரியில வந்து கால்நடை மருத்துவராக பணிபுரியறேன். நகர்ப்புறத்துல வந்து எப்படி கோழி வளர்க்கலான்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். கிராமங்கள்ல பெரிய லெவல்ல நம்ம வச்சு வளர்க்கலாம், பட் நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா, சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து நம்ம கோழி வளர்ப்பு வந்து பெருசா யாரும் எடுத்து பண்ணல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பெரிய லெவல்ல இடம் இருக்காது. சிட்டின்றதுனால அக்கம் பக்கத்துல எல்லாருமே, பக்கத்து பக்கத்துல எல்லாருமே வந்து குடியேறி இருக்கிறதுனால நம்மளால வந்து கோழி வளர்ப்பு வந்து நல்ல முறையில பண்ண முடியாது. ஏன்னா இடமும் ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் நம்ம வந்து கோழிகளை வந்து வளர்க்க முடியும். பிளஸ் அதுலேருந்து வர அந்த துர்நாற்றம், இதெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ளவங்கலாம் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால வந்து நகர்ப்புறங்களில் கோழி வளர்க்குறது வந்து ஒரு பெரிய சவால் தான். இருந்தாலும் இப்போ வந்து மாடி தோட்டம்லாம் வந்ததுனால மாடி தோட்டத்திலேயே வந்து நம்ம கோழி வளர்க்குறதையும் வந்து ஊக்குவிச்சுட்டு வரோம் நம்ம. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நகர்

விழுப்புரத்துல வந்து குறைஞ்ச எண்ணிக்கையில நம்ம கோழிகளை வந்து இப்போ வந்து வளர்க்கலாம், வளர்த்துட்டு இருக்காங்க. அதாவது மொட்டை மாடியில. ஸோ அங்கே எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மரத்துக்கு கீழே நல்ல பெருசாக கொட்டகை போட்டு பார்ட்டிஷன்லாம் போட்டு அதுக்கு அது மாதிரி நம்ம வளர்த்துக்கிட்டு இருப்போம். பட் வந்து மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய லெவலில் நம்மளால பண்ண முடியாது. ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல மாடி டெரஸ் அந்த மாதிரி வந்து ஒரு இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சூஸ் பண்ணிட்டு, இல்லை நம்ம வந்து நாங்கள் சிட்டிஸில் தான் இருக்கிறோம், பட் கொல்லைப்புறமும் எங்களுக்கு சின்ன லெவலில் இருக்குதுனாலும் அந்த மாதிரி ஒரு கொல்லைப்புறம் கூட நம்ம எங்கே இருந்துச்சுன்னா நம்ம அதை கூட நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி கோழிகள் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி, கறிக்கோழி இது வந்து வளர்க்கலாம். இது வந்து நீங்கள் எப்படி வளர்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தரையில் வச்சு வளர்க்கலாம், கூண்டில் வச்சு வளர்க்கலாம். இப்போ நம்ம மொட்டை மாடியில் வைக்கிறப்பயோ இல்லை கொல்லைப்புறத்தில் வைக்கிறப்பயோ நம்ம வந்து அதுக்கு தேவையான தீவனங்கள், தானியம் நிறையா கொடுக்கலாம், காய்கறி கழிவுகளை கொடுக்கலாம், அப்புறம் வந்து பச்சை கீரைகளை கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து அதை வந்து வளர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அவசர தேவைகளுக்கு அது வந்து நமக்கு உணவாகவும் பயன்படுத்தும், நமக்கு நல்ல புரோதச்சத்து கிடைக்கிற ஒரு நல்ல இதுவாக இருக்கும். நமக்கு எப்பயுமே கோழி கொட்டாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து கோழிகளுக்கு வந்து அதோட உடலில் உள்ள வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம வந்து கொட்டகை வந்து காற்றோட்டம் இல்லாமல் ரொம்ப அடப்பாக இருந்துச்சுன்னு அப்படின்னா இன்னும் பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகி என்னாகும், ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிற அந்த வெப்ப அயற்சியால் நிறைய கோழிகள் வந்து இறந்து போயிடும். அது இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸில் வைக்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவ்வளோ ஹாட்டாக இருக்குது, அவ்வளோ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயில்னா ஏப்ரல் மே தான், இப்போ வந்து ஜூன் முடிஞ்சு ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்டுக்குள்ளேயும் வந்துட்டோம். இன்னும் நமக்கு வெயில் வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து குறையவே இல்லை, அது வந்து வெயில் வந்து அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம டெரஸில் வைக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ணணும். அதை பிளான் பண்ணி நமக்கு வந்து என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் முன் ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கூண்டு அமைக்கிறது, கழிவுகள்லாம் எப்படி அகற்றுறது, அதுக்கு என்ன வழிகள் இருக்குது அது பார்த்துக்கணும், நம்ம என்ன ரகங்களை வளர்க்க போகிறோன்றதுலாம் நம்ம தெளிவாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாடியில் கோழி வளர்க்குறது வந்து நம்ம வந்து கையாளலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வெயில் உள்ளே வரக்கூடாது, அதே மாதிரி மழை வரக்கூடாது. ஸோ ரெண்டுமே வந்து கோழிகளுக்கு வந்து பிரச்சனை தான். வெயில் அதிகமானாலும் வெப்ப அயற்சியில் நிறைய இறந்து போயிடும், முட்டை விடுறது வந்து குறைஞ்சி போயிடும், வெயிட் போடாது. அதே மாதிரி மழை காலத்துலேயும் வந்து நமக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்களா எச்சம், அதெல்லாம் வந்து ஈரமாகி அதனால வந்து அதுக்கு நோய் பரவுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மழையிலையும் வந்து அதை காப்பாற்றணும். அதே மாதிரி இந்த ரெண்டு சீசனில் பார்த்தீங்கன்னா நோய் வந்து அவுட் பிரேக் ஆகிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மழை சீசனில் பார்த்தீங்கன்னா ரத்த கழிச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ராணிக்கட் டிசீஸ்ன்னு சொல்கிற வெள்ளை கழிச்சலும் வந்து அதிகமாக இருக்கும். இதுலேருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா கூண்டு அமைப்பு, இந்த மாதிரி கூண்டு வைக்கிறோன்றத வந்து நம்ம அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். டேரெக்டாக வெயில் வந்து உள்ளே வராத மாதிரி, டேரெக்டாக மழை வராத மாதிரி எப்படி வைக்கணும்னா கிழக்கு மேற்கில் ஷெட்டை வந்து அமைக்கணும். அதாவது கோழி கொட்டாய் வந்து நீளம் வந்து கிழக்கு மேற்கில் இருக்கணும். இருக்கும்பொழுது என்னாகும், அந்த ரெண்டு சைடும் அடைஞ்சிறதுனால நமக்கு டேரெக்டாக சூரிய வெளிச்சமோ மழையே வந்து நமக்கு உள்ளே வராது, பாதிப்பு வந்து அதிகமாக இருக்காது. அதே மாதிரி தரையில் வந்து ஹீட் வந்து எடுக்காத மாதிரியும் வந்து நம்ம வந்து இந்த பதிரெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோழி வளர்க்கலாம். இல்லை கூண்டு வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் நாலு ஸ்டாண்டு வச்சு அது மேலே கூண்டு வச்சு அதில் கூட கோழி வளர்த்துக்கலாம். ஸோ மேலே நம்ம வந்து யூஸ்வலாக ஷீட்டு தான் போடுவோம். அந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சுண்ணாம்பு வந்து வெயிலோட தாக்கத்தை வந்து நமக்கு குறைச்சி கொடுக்கும், அதிகமான வந்து வெயிலோட தாக்கம் வந்து இருக்காது கோழிகளுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம். குவாலிட்டியான ஷீட்ஸ்லாம் இப்போ கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா வெப்பத்தோட தாக்கம் வந்து நமக்கு குறைவாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வெயில் சீசனில் வந்து தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணலாம், வெயிலோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும். கறிக்கோழி வந்து நமக்கு 1.5 மாதத்துலேயே வந்து நம்ம வித்துறோம் இல்லைங்களா. ஸோ ரொம்ப காலத்துக்கு அதை வச்சிருக்க தேவையில்லை. அதே மாதிரி நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி இந்த ஹீட்டுக்கு வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். ஸோ இது ரெண்டு கோழி நம்ம வந்து இந்த நகர்ப்புற கோழி வளர்ப்பில் இதை வந்து நம்ம செய்யலாம். தீவனம் வந்து 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து கோழி குஞ்சு தீவனம், வளர்றதுக்கு ஒரு தீவனம், அப்புறம் முட்டை விடுறதுக்கு ஒரு தீவனம்னு இருக்கு. ஸோ குஞ்சு தீவனம் 1 மாதத்துக்கு கொடுக்கலாம், அப்புறம் 2வது மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் வளர்றதுக்கான தீவனத்தை கொடுக்கலாம், அப்புறம் 5 மாதத்துலேருந்து முட்டை விடுற வரைக்கும் நம்ம வந்து அந்த முட்டை விடுறதுக்கான தீவனங்களை கொடுக்கலாம். ஸோ இது நம்ம கரெக்டாக அந்த தீவனத்தை கொடுத்துட்டு வரோம். சுத்தமான குடிநீர் காலையிலையும் மாலையிலையும் கரெக்டாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி சுத்தமாக இருக்கணும், டெய்லியும் வந்து அதோட கழிவுகளை வந்து அகற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நோயோட தாக்கம் கம்மியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப நாளைக்கு அது வந்து உயிரோட இருக்கும். ஸோ அதோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. கிச்சன் கழிவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெயிலோட தாக்கத்தை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா விட்டமின் சின்னு சொல்கிற அதை வந்து நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து வெயிலோட தாக்கத்தையும் வந்து அதோட ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து குறைச்சி விடும், அயற்சியும் வந்து குறைச்சி விடும். ஸோ அதுவும் கூட நம்ம பண்ணலாம். லெமன் புழிஞ்சு விடலாம், அப்புறம் வந்து வெங்காயத்தை வெட்டி தண்ணியில் போட்டு விடலாம். அப்புறம் வந்து அதுக்கு டேங்க் தண்ணி கீழே வரும்போது அந்த வெயில் சீசன் வந்து ரொம்ப சூடாக வரும். ஸோ நம்ம டைரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஐஸ் கட்டி போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. தர்பூசணி கொடுக்கலாம், வெயில் சீசனில் தர்பூசணிலாம் கொடுத்தாலும் நல்லா கொத்தி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்குறப்ப வந்து அதோட உற்பத்தியும் வந்து மாற்றம் எதுவும் இருக்காது, நல்ல உற்பத்தி கிடைக்கும். அதேமாதிரி நல்ல வெயிட் போட்டு வருமானம் கிடைக்கும் அதுலேருந்து. ஸோ இது கூட நம்ம பண்ணலாம்.
செடி கொடிகள்லாம் மேலே வைக்கிறவங்க, டெரஸ் கார்டன் வைக்கிறவங்க, அது கூட அந்த கோழியும் பண்ணு.

0: பொழுது என்ன ஆகும், உங்களோட வெப்பத்தோட தாக்கம் வந்து இன்னுமே உங்களுக்கு குறைஞ்சி போய் இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். நாட்டுக்கோழிக்கும் கறிக்கோழிக்கும் இதே தான். கறிக்கோழி நம்ம 1.5 மாசத்துல கொடுக்கும்பொழுது அந்த 1.5 மாசத்துல என்னென்ன தடுப்பூசி போடணுமோ அதை மட்டும் போட்டுட்டு நம்ம கொடுத்துடலாம். நாட்டுக்கோழிக்கு யூஸ்வலா நம்ம தடுப்பூசி போட மாட்டோம். இப்போ வந்து எல்லாம் கலப்பினமா மாறிட்டதுனால எல்லாத்துக்குமே நோயோட தாக்கம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்து அதுக்குமே நம்ம வந்து தேவையான தடுப்பூசிகளை போட்டு தேவையான தீவனம் தண்ணி எல்லாம் கொடுத்து அதை வந்து நல்லபடியாக நம்ம கொண்டுட்டு வரலாம். கோழி வளர்ப்புக்கான பயிற்சிகள்லாம் வந்து நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான உதவிகளையும் வந்து அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டும் செய்யுது. அதே மாதிரி கேவிக்கேவும் செய்யறதுக்கு வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். விவசாயிகள் நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கோழி இனங்கள் வந்து அழியாமல் பார்த்துக்கணும். அதே சமயம் நம்ம கிட்ட இடம் இல்லையேன்னு வருத்தப்படாம இரு சின்ன இடத்துல கம்மியா எப்படி நம்ம கோழி வளர்க்கலாங்கிறதையும் நம்ம வந்து கத்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சூப்பர் தமிழ். பாண்டிச்சேரி கேவிக்கில இருந்து பிடி சித்ரா மேடம் சூப்பரா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுல இருந்து நானும் மாடியில இனிமேல் கோழி வளர்க்கறதா முடிவு பண்ணிட்டேன்.
2: ரொம்ப நல்ல டிசிஷன். ஏன்னா கோழி வளர்க்கறதால நமக்கு நல்ல ஆரோக்கியமான முட்டையும் கிடைக்கும், அதை விற்கிறதால வருமானமும் கிடைக்கும், நம்ம சந்தோஷமாவும் இருக்கலாம் இல்லையா?
1: கண்டிப்பா.
2: சரி, இப்ப பேசுறது போதும். அடுத்த கதையை நம்ம அடுத்த தடவை மீட் பண்ணும்போது பேசலாம், சரியா? ஓகே லக்ஷ்மி, நான் கிளம்புறேன்.
1: சரி தமிழ், போயிட்டு வா, பாய்.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: ஹாய் லிஸ்னர்ஸ், நாளைக்கு 3 மணிக்கு இருக்கக்கூடிய ஹலோ டாக்டர் ப்ரோக்ராமில் குழந்தைகளுக்கு ஏற்படுற ஒவ்வாமை பற்றி நேயர்களோட டவுட்ஸ்க்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை மூத்த மருத்துவர் டாக்டர் ஏ. கரிகாலன் அவர்கள். ஸோ மறக்காமல் கேளுங்கள்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சாம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவைச் சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. வட கர்நாடகத்திலிருந்து குமரி கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிட்டம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு, எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-7 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
7: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
8: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேருவீரி புதுச்சேரி.
9: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
10: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
11: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

பத்மாவதி, சாரி நாட் பத்மாவதி, தட் வாஸ் ஃபார் த்ரிஷா. த்ரிஷா, யூ ஹேட் ரிக்வெஸ்டட் ஃபார் ஷெரி ஷெரி லேடி பை மாடர்ன் டாக்கிங், அண்ட் தட்ஸ் வாட் யூ காட் யூ லிசன் டு, அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் தட் ஒன். அண்ட் ஐ ஹவ் கியூட் அப் அனதர் கப்புள் ஆஃப் ரிக்வெஸ்ட் விச் ஹவ் கம் இன். ஒன் ஆஃப் தெம் இஸ் கோயிங் அவுட் டு லூயி ஃப்ரம் கோவா. லூயி, யோர் ரிக்வெஸ்ட் ஃபார் டேஷ் ரேட்ஸ் வித் வாக் ஆஃப் லைஃப் இஸ் கோயிங் ஆன் ஏர் ரைட் நவ், அண்ட் ஃபாலோட் ஷார்ட்லி பை கிறிஸ்டினாஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் மேரி ஹாப்கின் வித் தோஸ் வேர் த டேஸ். Alright folks, so post these couple of songs, I'll have time for two or three more songs. I'll try to cue in as many as I can. But however, if you'd like to have one of those to be played of your choice, well, you can call me up at 044-2986-0038, or you can go on to the page on Facebook, Chennai FM Rainbow 101.4. On the page, I have put up a post. You can in response to the post, you can just comment your request and I'll play it for you. Alright folks, let's go on ahead and listen in to Dire Straits followed by Mary Hopkin. Here we go.

நீங்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்திதே வானம். பாடல் கேட்கலாம் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து.

ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில். அடுத்ததாக தென் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஜீன்ஸ் படத்திலிருந்து. நேரம் 9:21.

0: சிவவாலி விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
2: சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா
1: தூக்கிடுவாங்க.
3: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
0: சைவோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: கமலஹாசன், கே சித்ரா குரல்களில். அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தேன் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியில் தெனாலி படத்திலிருந்து.
1: இஞ்சிருங்கோ இஞ்சிருங்கோ

தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். மஜ்னு படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கும் குரல்கள் ஹாரிஸ் ராகவேந்திரா, பாம்பே ஜெயஸ்ரீ, ஓ எஸ் அருண்.

0: சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். சூப்பரான மெலடி ஹிட் பாடல்களை கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நேரம் 9:47. பாம்பே ஜெயஸ்ரீ வாய்ஸ்ல ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்கலாம். காக்க காக்க படத்துல இருந்து
1: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

சிவவழிவிலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். தேவானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். 12B படத்திலிருந்து ஹாரிஷ் ராகவேந்திரா, மகாலட்சுமி ஏற்குரல். அடுத்ததாக

கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே பானம். நேரம் 9:59 நொடிகள். பாடல் கேட்கலாம். அமர்கலம் படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா குரலில்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜானகி உன்னிமேனன் வயசுல காதல் கடிதம் தீட்டவே பாடல் கேட்கலாம் ஜோடி படத்திலிருந்து.

நிமிடம் கேட்கலாம் முகவரி படத்திலிருந்து பாடல்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

இதயமான நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:19 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கண்டுகொண்டேன் படத்திலிருந்து. ஒலிக்க இருக்கும் குரல்கள் ஹரிஹரன், மகாலட்சுமி ஐயர்.

கேட்டுக் கொண்டிருக்கும் பாடலின் படம் பூவெல்லாம் உன் வாசம். ஒலிக்கும் குரல்கள் கே ஜே யேசுதாஸ் சாதனா சொர்க்கம்.

0: ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
4: ஹரிஹரன் சாதனா சர்க்கம் வாய்ஸ்ல ஒரு சூப்பரான சாங் வருது, டும் டும் டும் படத்துல இருந்து. நேரம் 10:31, 17:17 கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்ததே வானம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
3: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
4: தேவானம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:37 கேட்கலாம். ஆனந்தம் படத்திலிருந்து ஒன்னி கிருஷ்ணன், ஹரிணி. ஹரிணி குரலில் பாடல்.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
6: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
9: தாத்தா
6: சொல்றாங்க,
9: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
3: இரவு வேளையில் இனிமையான பாடல்களை கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதி வானம். நேரம் 10:50 கேட்கலாம். பூவெல்லாம் கேட்டு பார்ப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க மனதை செம்மைப்படுத்துவோம். வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 சிவ வழிவிளாஸ் வல்ல உழவர்களுக்கான செய்திகள். நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்டுகள். வழங்குபவர் இ. நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு. தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணி

0: புரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ தாய்ப்பால் அளிப்பதால் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 காமன்வெல்த் போட்டி 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வைவந்தனா அட்டை குறித்த சித்திரம் இரண்டாம் பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பதினொன்று 30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியை குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற காணுங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒவ்வாமை பற்றி நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன குழந்தைகள் நல மருத்துவத்துறை மூத்த மருத்துவர் டாக்டர் ஏ கரிகாலன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி பூஜா. 6:20 முதல் 7:00 வரையிலும் பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:30 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:30 தேன் சிந்து தெய்வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை ரேஷ்மா திவாரி. Prime Minister Narendra Modi today said that as India moves towards becoming a Viksit Bharat, the nation's youth must be physically fit, mentally strong and full of self-confidence. Speaking on the launch of Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan virtually in New Delhi today, Mr. Modi said young people should always stay away from drugs and embrace a healthy lifestyle. He added that the launch will mark the beginning of a 100-week nationwide Jan Bhagidari campaign against substance abuse.
2: विकसित भारत संकल्प अभियान के लिए नशा मुक्त युवा इस मूवमेंट का नाम ही इसके संकल्प को स्पष्ट करता है क्योंकि आज जब देश ने विकसित भारत का लक्ष्य तय किया है तो इसके लिए आवश्यक है देश का युवा तन से स्वस्थ हो मन से स्वस्थ हो आत्मविश्वास से भरपूर हो और ड्रग्स जैसी घातक आदत से हमेशा हमेशा दूर हो यही इस अभियान का उद्देश्य है.
1: More than 1 crore youth from 28,000 locations across the country participated in the event, including My Bharat and National Service Schemes volunteers, as well as participants from schools, colleges, universities, youth clubs, NGOs and spiritual organizations. India's economy is likely to grow around 7% in the first quarter of current fiscal, higher than earlier expectations, supported by stronger economic indicators, improved industrial activity, and a recovery in exports. According to an SBI Research Pre-Monetary Policy Committee report released yesterday, the growth estimate marks an improvement from the Reserve Bank of India's earlier projections, which were lowered because of geopolitical uncertainties. The Delhi government has notified a scheme to provide compensation to the next of kin or legal heirs of prisoners